நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 12ஆம் நாள், 2026ஆம் வருடம் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம்.

நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறிவு.

0: நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: குறளமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம், மூளையின் ஆற்றல் தகவல்கள் எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இடம்பெறுவது 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், அலைபேசி பயன்பாட்டை குறைப்போம், எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு 2:00 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன், ஆறுமுக பெருமாள் ஆகியோர். 9:00 அரங்கிசை, தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா.

இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டி சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இடம்பெறுவது இரண்டாம் பகுதி. 2:15 திரைகானம். இரண்டு 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி ராம குணானுபவம் இரண்டாம் பகுதி கேட்கலாம். உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 பிளாசே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 358 பகுதி இடம்பெறும். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:02. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்று காலை 8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கி செய்தல். தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி இடம்பெறுவது சித்திர சங்கீதம், 12 மணிக்கு திரைகானம்.

12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஆர் கல்பலத்திகா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் கலையரசன் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4 வரை திரைகானம் கேட்கலாம். மாலை 5 அரங்கி செய்தியில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, இதில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், உரை வழங்குபவர் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம் கே ஹரிஷ்பாபு வழங்கும் நாகஸ்வர இசை. நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். நிறைவாக நெகிழியில்லா உலகம் படைப்போம், ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இவையாவும் 100.1 FM கோல்டு அலைவரிசையில்.

அரங்கு செய்ததில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, இதில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், உரை வழங்குபவர் ஏ சம்யுக்தா. சங்கீதம் சந்தோஷம் கே ஹரிஷ்பாபு வழங்கும் நாகஸ்வர இசை. நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். நிறைவாக நெகிழியில்லா உலகம் படைப்போம், ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இவையாவும் 100.1 FM கோல்டு அலைவரிசையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Neena Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar will host the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and U.S. Secretary of State Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. The foreign ministers of Australia and Japan arrived in Delhi yesterday. U.S. Secretary of State Marco Rubio had arrived for a 4-day visit to India on the 23rd of this month. More from our correspondent.
3: The foreign ministers' meeting this year comes at a time of global uncertainty and West Asia crisis. The Quad, comprising India, the US, Australia and Japan, has emerged as a key grouping largely focusing on peace, security and stability in the Indo-Pacific region. The Quad nations have come together with a commitment to work as a force for global good and to support an open, free and inclusive Indo-Pacific that is prosperous and resilient. Quad has adopted a positive and practical agenda focusing on contemporary issues and challenges such as health security, climate change, critical and emerging technologies, and strengthening the maritime domain awareness of regional countries. Suparna Saikya, Akashvani News, Delhi.
2: President Draupadi Murmu will undertake a 3-day visit to Sikkim beginning today. During her stay in Sikkim, she will attend various events and visit several places. In the evening, the president will visit the Namgyal Institute of Tibetology in Gangtok. Tomorrow, President Murmu will visit Nathula Pass, where she will interact with soldiers deployed at Nathula. Union Home Minister Amit Shah will visit India's border regions over the next few days and hold security-related meetings. Mr. Shah reached Bikaner in Rajasthan last night. Home Minister will visit the BSF Sanchu border outpost this morning, where he will interact with the security forces personnel and inaugurate welfare schemes for them. In the afternoon, he will review the security situation in the border region in Bikaner. Directorate General of Civil Aviation, DGCA, has issued a standard operating procedure for airlines following the World Health Organization's declaration of the Ebola disease outbreak in the Democratic Republic of Congo and Uganda as the public health emergency of international concern. The DGCA said airlines operating connectivity with Uganda and Congo are required to ensure mandatory filing and

0: நேரம் காலை 6 மணி பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல்பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமை இழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள் நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது 3

0: இரண்டாவது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா. அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியிலடுத்து வி நடராஜ முதலியார் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:27.
1: நம் ஜீவனை மீட்டார்.

0: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: உழவர்களுக்கான செய்திகள்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களைவேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடை காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும் போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15-20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர்

0: எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த செம்மறியாடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில், அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம், ரோடு ஓரமாக இருக்கலாம், குளம் குட்டைகளில் இருக்கலாம், அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம், வரப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வச்சோம்னா அது வந்து இந்த செம்மறியாடுக்கு மிக மிக சிறந்தது.
0: செம்மறியாட்டிற்கான பசு நிவணங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் V.M. சங்கரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.

0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார்,

0: தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளாா்.

0: அனலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.

0: சூழல் அறிவோம்.
1: அதிகரித்து வரும் காற்று மாசு பல உடல் நலக்கேடுகளை ஏற்படுத்துகிறது. சருமத்தில் சுரக்கும் ஒருவகை புரதமான கொலாஜன் சுரப்பதை சுற்றுச்சூழல் மாசு குறைக்கிறது. மேலும் அதிகப்படியான நிறமி, வயதாவதற்கு முந்திய சுருக்கங்கள், வறட்சி, எக்ஸிமா நோய் போன்றவை ஏற்பட காரணமாக இருக்கிறது. காற்றில் உள்ள மாசுகள் நமது டிஎன்ஏவை பாதிக்கக்கூடிய தீங்கான பொருளை உருவாக்குகிறது. இது நம் சருமத்தை மெல்லியதாகவும் வறட்சியானதாகவும் மாற்றுவது மட்டுமல்லாமல் புற்றுநோய் உண்டாவதற்கும் வழிவகுக்கிறது. சிகரெட் புகை போன்ற மாசுக்கள் திசுக்களுக்கு அடியில் இரத்த ஓட்டத்தை பாதித்து சுருக்கங்களை ஏற்படுத்துகிறது. காற்றில் உள்ள மாசு சருமத்தின் மேற்பரப்பில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த மாசு சருமத்தில் உள்ள நுண்ணிய துளைகளை விட சிறியதாக இருப்பதால் அந்த துளைகளுக்குள்ளேயே சென்றுவிடும். வேம்பு, சோற்றுக்கற்றாழை மற்றும் துளசி போன்ற பொருட்கள் சருமத்தை பாதுகாப்பாகவும் ஈரத்தன்மையுடன் வைக்கிறது. பாதுகாப்பான சோப்புகளை பயன்படுத்தி நம் உடலில் படிந்திருக்கும் மாசுகளை தினமும் கழுவி விடுவது மிகவும் நல்லது. தூய்மைப்படுத்துவதை தொடர்ந்து சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைப்பது மிகவும் அவசியமானது. ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் சருமத்திற்கு மிகவும் நல்லது. ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் சருமத்திற்கு தீங்கு தரும் பொருட்களின் செயல்பாட்டை தடுக்கிறது. விட்டமின் சி மற்றும் இ சருமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிக சிறப்பான ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் ஆகும். ஆரஞ்சு, கீரை வகைகள், பாதாம் போன்ற காய்கறி மற்றும் பழங்கள் சரும பராமரிப்பிற்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. தினமும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது நல்லது. ஏனெனில் சூரியனின் தாக்குதலிலிருந்து சருமத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். வெயில் அதிகமாக இருக்கும்போது வெளியே செல்ல நேர்ந்தால் முடிந்த அளவு துணியாலோ அல்லது தொப்பிகளாலோ முகத்தை மூடிக்கொள்ளலாம். பப்பாளி, வேம்பு, கற்றாழை, தேன் போன்ற பொருட்களால் வீட்டிலேயே செய்யப்படும் மாஸ்க் இழந்த ஈரப்பதத்தை மீண்டும் பெற உதவும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்வதே சிறந்த வழி. தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் கிரீன் டீ எடுத்துக்கொள்வதும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சதையின் நெகிழும் தன்மையை அதிகரிக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் மாசுபாட்டால் ஏற்படும் தீங்குகளை எதிர்க்க முடியும். வயதாவது இயற்கையான நிகழ்வு, ஆனால் சில வழிகளை நாம் பின்பற்றினால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் சிறு வயதிலேயே வயதான தோற்றம் அடைவதை தடுக்க முடியும்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C, பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 41.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.3°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக வெப்பத்துடன் கூடிய ஈரப்பதம் நிலவக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 40 முதல் 41°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். இனி தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா, குமரி பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆதலால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
2: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
1: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்போம்,
2: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
1: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல. அது என்னன்னா, இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதுலதான் கேக்குறேன். 90 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டில் உங்க ஹார்ட் பீட்ல ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. This is your Akashvani.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6MHz, வேலூர் பண்பலை 100.4MHz ஆகிய அலைவரிசைகளில் நேர்களினி கேட்க இருப்பது

0: சத்தம் புது காலை. விழிப்பதற்கே உறக்கம், எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி, வாழ்வதற்கே வாழ்க்கை. விழிப்பதற்கே உறக்கம், எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி, வாழ்வதற்கே வாழ்க்கை என்ற இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம் மூளையின் ஆற்றல் தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: மனித மூளை சுமார் 86 பில்லியன் நரம்பு செல்களை கொண்ட உடலின் மிகவும் சிக்கலான உறுப்பு. இது சுமார் 1.5 கிலோ எடை கொண்டது, 60% கொழுப்பு மற்றும் 20 வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. அதாவது ஒரு மின்விளக்கை எரிய வைக்கும் அளவுக்கான மின்சாரத்தை நமது மூளையே தர முடியும். தூக்கத்தில் கூட சுறுசுறுப்பாக செயல்படும் மூளை நிமிடத்திற்கு சுமார் 48.6 எண்ணங்களை உருவாக்குகிறது. மூளை உடலின் மொத்த எடையில் 2% மட்டுமே இருந்தாலும் உடலின் 20% ஆக்சிஜன் மற்றும் இரத்தத்தை அது பயன்படுத்துகிறது. மூளையில் வலி ஏற்பிகள் இல்லை, எனவே மூளைக்கு வலி தெரியாது. ஆனால் உடலின் மற்ற பகுதிகளில் ஏற்படும் வலியை அது உணர வைக்கிறது. மூளையில் தகவல்கள் மணிக்கு 350 மைல் வேகத்தில் பயணிக்கின்றன. மனித மூளையின் சேமிப்பு திறன் அளப்பரியது. இது கிட்டத்தட்ட எல்லையற்ற நினைவகத்தை கொண்டுள்ளது. புதிய விஷயங்களை கற்கும் போதும் அனுபவங்களின் போதும் மூளை தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளும். இதற்கு நியூரோபிளாஸ்டிக்சிட்டி என்று பெயர். தூக்கத்தில் இருக்கும்போது மூளை பகலில் சேமிக்கப்பட்ட தகவல்களை வரிசைப்படுத்தி தேவையற்றவற்றை நீக்குகிறது. ஆண்களின் மூளை அளவு பெண்களை விட சுமார் 10% பெரியது. ஆனால் நினைவகத்துடன் தொடர்புடைய ஹிப்போகாம்பஸ் பெண்களின் மூளையில் பெரியதாக இருக்கும். மூளையின் செயல்பாட்டிற்கு நீர் மிகவும் முக்கியம்.

லேசான நீர்ச்சத்து குறைபாடு கூட மூளையின் கவனத்தை பாதிக்கும். மனித மூளை மனித நரம்பு மண்டலத்தின் தலைமையானதும் மனித உறுப்புகளில் சிக்கலானதும் ஆகும். மனித மூளை விழிப்புணர்வு இன்றியும் இயங்கும். அனிச்சை செயற்பாடுகளான மூச்சு விடுதல், செரிமானம், இதய துடிப்பு, கொட்டாவை போன்ற செயற்பாடுகளையும் விழிப்புணர்வுடன் நிகழும் சிந்தனை, புரிதல், ஏளனம் போன்ற சிக்கலான உயர்நிலை செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. மற்ற எல்லா உயிர்களையும் விட இத்தகைய சிக்கலான உயர்நிலை செயற்பாடுகளை சிறப்பாய் கையாளும் திறனை மனித மூளை பெற்றிருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் நமது மூளையின் திறலில் 10% உபயோகிக்கிறோம். மாபெரும் மேதைகளை 25% குறைவாகவே உபயோகிக்கிறார்கள். நமது உடலின் மொத்த எடையில் மூளை 2% இருக்கும். ஆனால் நமது மொத்த சக்தியில் 25% அது பயன்படுத்துகிறது. நமது மூளையின் அணுக்களின் எண்ணிக்கை 2 வயதில் எத்தனை இருந்ததோ அதே அளவுதான் கடைசி வரை இருக்கும். ஒருவேளை குறையலாம். 20 வயது

0: 2% தான் இருக்கும். ஆனால் நமது மொத்த சக்தியில் 25% அது பயன்படுத்துகிறது. நமது மூளையின் அணுக்களின் எண்ணிக்கை 2 வயதில் எத்தனை இருந்ததோ அதே அளவுதான் கடைசி வரை இருக்கும். ஒருவேளை குறையலாம். 20 வயதுகளை அடையும் போது உடலின் பெரும்பகுதியான உறுப்புகள் வளர்ச்சியை நிறுத்திவிடுகின்றன. ஆனால் மூளை வித்தியாசமானது. நமது 40 வயதாகும் வரை மூளையின் வளர்ச்சி நிற்காது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் நமது மூளை அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ளும். நமது மூளையின் பாதி அளவு இருந்தால் நாம் உயிர் வாழ போதுமானது. நமது மூளையின் ஒரு பகுதி சேதமடைந்தாலும் செயல்படும் பகுதியே, சேதமடைந்த பகுதி என்ன செய்ததோ அதை கற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கிவிடும். மூளையில் உள்ள நரம்பு இழைகளின் நீளம் 160,000 கிலோமீட்டர் என்கிறார்கள். மூளையில் நியூரான்கள் எனப்படும் சுமார் 100 பில்லியன் நுண்ணிய நரம்பு செல்கள் உள்ளன. இவை அனைத்தையும் எண்ணி முடிப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும். இவற்றின் உதவியால் மூளையில் 25 லட்சம் GB அளவுள்ள தகவல்களை சேமிக்க முடியும். நமது மூளை எப்போதும் ஓய்வெடுக்காது. நாம் விழித்திருக்கும் போது செயல்படுவதை காட்டிலும் உறங்கும் போது கூடுதலாய் செயல்படும். மூளையின் செயல்பாடு வினாடிக்கு 1 லட்சம் ரசாயன மாற்றங்களை நிகழ்த்துகிறது. நமது வாழ்நாளில் நமது மூளை சேமிக்கும் தகவல்கள் எவ்வளவு தெரியுமா? 1000 லட்சம் கோடி துடுக்குகள் என்கிறார்கள். நாம் எந்நேரமும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில் 70,000-க்கும் அதிகமான விஷயங்களை சிந்திக்கிறோம். ஒரே நேரத்தில் நீங்கள் 2 விஷயங்களை சிந்திக்க முடியும். ஒரு தகவல் நமது மூளைக்குள் மணிக்கு 418 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நாம் விழித்திருக்கும் போதே நமது மூளையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். மூளைக்கு வலி தெரியாது. ஏனென்றால் வலியை உணரும் வலிவாங்கிகள் இல்லை. நமது மண்டை ஓட்டுக்குள் மூளை நகரும் போதும் உந்தும் போதும் வலியை உணராது. மயக்க நிலையில் மூளை அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் நமது மூளையின் செயல்பாடுகளை உணர்வுடன் இருக்கும் போதுதான் டாக்டர்களால் அறிய முடியும். அப்படிப்பட்ட மூளையை நாம் சரிவர பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் மூளையின் ஆற்றல். தகவல்கள் வழங்கினார் வி. விஜயலட்சுமி அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இனி தீரா காதல் படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: கற்பின் கனடியாக அமைந்த காதல் மனைவி எங்கள் வீட்டு அடுப்பில் சோறு சமைத்து நெடுநாள் ஆயின. வறுமையின் பிடியில் அகப்பட்டு நான் தவித்து நிற்கவும், எவ்வழியிலாவது என் மனைவிக்கும் குழந்தைக்கும் பசி நீக்கி விடமாட்டேனா என்று ஏங்கித் தவித்தது ஒரு புலவரின் நெஞ்சம். புலவர் பாடுகிறார், ஆடுநனி மறந்த கோடுயர் அடுப்பின் ஆம்பி பூப்ப தேம்பு பசி உழவா, பாலின்மையின் தோளொடு திறங்கி இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை, சுவைத்தொரும் அழும் தன் மகத்து முகம் நோக்கி நீரொடு நிறைந்த ஈரிதழ் மழைக்கண், என் மனையோள் எவ்வம் நோக்கி நினையே நிற்படர்ந்திசினே நற்போர் குமன என்று பாடுகிறார். என் மனைவியின் ஈர இமை கொண்ட கண்கள் கண்ணீர் மழையை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. தன்னிடம் பால் இல்லாமையால் தோல் வற்றி பால் சுரக்கும் நுண் துளைகூட தூர்ந்து போயிற்று. தன் முலை பற்றி சுவைக்கும் போதெல்லாம் பசித்துன்பத்தால் தேம்பி தேம்பி அழுகின்ற தன் குழந்தை செல்வத்தை பார்த்து அந்த கண்ணீர் மழை மேலும் பெருகி வழிகின்றது. அவள் துன்பத்தையும் குழந்தையின் துன்பத்தையும் என்னால் தாள முடியவில்லை. அதனால் குமணவள்ளலே, கோமானாக இருக்கும் உன்னை காண வேண்டி வந்தேன். ஆனால் நீயோ இக்காட்டிடையே இருக்கின்ற காட்சி கண்டு உள்ளம் திடுக்கிட்டேன் என்று கூறி, என்ன ஆயிற்றரசே என்று வினவினார். கொங்கு நாட்டு குமணாபுரியில் குறுநில மன்னனாக இருந்தேன். நூல்களை கற்றறிந்தேன், பேரறிவு பெற்றேன், புகழும் பெற்றேன். எந்த வேளையும் நொந்து வருகின்றவர் துயரறிந்து இன்னல் தீர்த்து வந்தேன். ஆனால் உடன் பிறந்தே கொள்ளும் சகோதர பாவியை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அதனால் காட்டிடை வாழ்கிறேன். யாருக்கும் கொடை கொடுக்க முடியாத நிலையை எண்ணியே மிகவும் வருந்துகின்றேன் என்றான் குமணவள்ளன். இதனைக் கேட்ட புலவர் பெருமான், அரசே, தங்களின் தம்பியாரை இப்போதே கண்டு நல்ல நீதிமுறைகளை கூறி திருத்தி வருகிறேன் என்று புறப்பட அணியமானார். புலவரே, சற்று நில்லுங்கள். என் மீது கொடிய பகை கொண்டு அரசையே கவர்ந்து கொண்டவன் உங்கள் அறிவுரையை ஏற்பானா? வேண்டாம் புலவரே என்று தடுத்தான். புலவர் சற்று அதிர்ந்தாலும் மேற்கொண்டு குமணவள்ளல் கூறியதைக் கேட்டு பதறிப்போனார். புலவரே, என் மீதுள்ள பகையால் எனது இளவள் இளங்குமணன் என் தலையை வெட்டி கொண்டு வருபவர்களுக்கு 12,000 பொன் தருவதாக பறையறைந்து நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளான். ஆகவே அதனை நினைத்து மகிழ்ந்து இதோ என் உடைவாள், இதைக் கொண்டு என் தலையை கொய்து கொண்டு சென்று பொன் பெற்று வறுமை வென்று வாழ்வீராக என்றான் குமணமல்லன். அதைக் கேட்ட புலவர் பெருஞ்சாத்தனார் கண்ணீர் விட்டு கதறினார். வேண்டாமரசே, வேண்டாமரசே, இந்த நிலையை மாற்றிக் காட்டுவேன் என்று கூறி புறப்பட்டார். அரசே, தாங்கள் பல்லாண்டு வாழ்ந்து எங்களைப் போன்ற புலவர்களையும் மக்களையும் நல்லாட்சி புரிந்து காக்க வேண்டும். அதற்காகவே நான் இளங்குமணனை காணச் செல்கிறேன். நலமான மகிழ்வான செய்தியோடு வருவேன் அரசே, கவலை வேண்டாம் என்று விடைபெற்றார். நேரே இளங்குமணன் அரண்மனைக்குச் சென்று குமணவள்ளலின் அருந்திரல் ஆற்றலையும் தமிழ்ப்பற்றையும் மற்றும் பல நீர்மைகளையெல்லாம் சீர்மையாக கூறினார். யாதும் இல்லாது காட்டிடை இருந்தபோதும் தன் தரையையே கொடுக்க முன்வந்த குமணனது வள்ளல் தன்மையை அவன் உணர்ந்து கொள்ளுமாறு உரைத்தார். தம்பி இளங்குமணன் மனம் மாறினான். உடன் பிறந்த அண்ணனையே கொலை செய்ய பார்த்தேனே என்று மனம் குமுறி அழுதான். உடனே புலவரை நோக்கி, புலவர் பெருமகனீர், என் அண்ணனிடம் என்னை அழைத்துச் செல்க, அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரையே அரசராக்குவேன் என்று உறுதியளித்தான் இளங்குமணன். புலவர் இருவரையும் ஒற்றுமை கொள்ளச் செய்து குமணனின் ஈகைத்தன்மையை உலகறையச் செய்தார். பண்ணமை நரம்பின் பச்சை நல்யாழ், மண்ணமை முழவின் வைரியர், இன்மை தீர்க்கும் குடிப்பிறந்தோயே என்று வாழ்த்தினார். புறநானூறு இவ்வரலாற்றை நமக்கு பறைசாற்றுகின்றது.

0: இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள என்ற தெய்வப் புலவனின் வாக்கிற்கு இலக்கியமாக ஆனான் குமணவள்ளல்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 உயரத்தில் 65 கேபின்களில் 7 சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின்

0: சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதை அடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 1 லட்சம் ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும்

0: ஒன்றாம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் தீக்காயம் போன்ற காயங்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: இது வந்து ஒரு டீம், பிளாஸ்டிக் சர்ஜரியும் இருக்காங்க, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸும் இருக்காங்க, இஎன்டியும் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன்ஸ் இருக்காங்க, அண்ட் சில நேரத்தில் வந்து நியூரோ சர்ஜன்ஸும் இருப்பாங்க. ஏன்னா இப்ப மேல் தாடை அறுவை அதுல கரெக்ட் பண்ணணும்னா பிரெயினோட ஸ்கல் இருக்கும், அந்த ஸ்கல்ல வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணும் போது நியூரோ சர்ஜன்ஸோட ஒர்க். எல்லாருமே வந்து இதுல நம்மளோட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தீ காயம்ன்றது வந்து கொஞ்சம் டோட்டல் டிஃபரெண்ட் சினாரியோ, அது சாஃப்ட் இஷ்யூ தான் கரெக்ஷன் பண்ணணும். அது அதுக்கு வந்து ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டும் போதே அதை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து அவசர அவசரமா தான் ட்ரீட் பண்ணி ஆனோம். ஒரு சீக்கிரமா ஹீலிங்க்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா மேற்கொண்டு எந்த டிஷ்யூவும் பாதிக்காம இருக்கிறதுக்கு பண்ணிடுவோம். அது ஒன்ஸ் ஹீலிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய விதங்கள் இருக்கு. மற்ற இடத்துல ஸ்கின் எடுத்து வைக்கிறது, கிராஃப்ட் வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ ஒன்னும் அது வந்து இட் ஹஸ் டு கெட் அட்வான்ஸ்ட். அதுல ஒன்னும் ஆர்டிபிஷியல் மெட்டீரியல்ஸ் பெருசா வரல. இப்ப வந்து ரிசர்ச் நடக்குது, நம்ம இந்தியால நடக்குது, ஜப்பான்ல நடக்குது, எல்லா இடத்துலயும் நடந்துன்னு இருக்கு இப்போ. சோ கூடிய சீக்கிரம் அதுல வந்து அந்த ஆர்டிபிஷியல் இதெல்லாம் வந்துன்னா வி கேன் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, அந்த தீ காயமாச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின் வேணும், ஸ்கின் அண்ட் சாஃப்ட் இஷ்யூ. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்னும் பெருசா வரல. நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நான் பாத்துருக்கேன், ரிசல்ட்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். சோ அதை நோக்கி போயிருக்கு. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டில் மேனுவல். ஒன்னும் அந்த சர்ஜனோட ஸ்கில் அதெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்லயே உட்காந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அப்புறம் எடுத்துன்னு போற மாதிரி விஷயம் ஒன்னும் வரல. 3D model. ஆனா கூடிய சீக்கிரம் ஸ்கின்னுக்கு வரும். இப்ப நம்ம பர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஃபேஸ திருப்பி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாருன்றது நம்ம சக்சஸா எடுத்துக்க முடியாது. யூஸ்வலா அது வந்து ஒரு ஃபேஸ் வச்சு அந்த எலும்பு முகத்துக்குள்ள இருந்துச்சுனாலே அது சக்சஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து சக்சஸ் எடுத்துக்க முடியாது. ஓகே, பேஷண்ட் திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு வெளில வரணும். இப்ப ஃபேஷியல் கரெக்ஷன்னாலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன வேணும், வெளில போனா சிரிக்கணும், 4 பேரோட பேசணும், சாப்பிடணும். இது 3 விஷயம் தான் மெயின். ஓகே, இந்த 3 விஷயமும் பண்ணாம வெறும்னே ரீகன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்றதுன்றது வந்து அதை நான் வந்து சக்சஸ் சொல்ல முடியாது. ஸோ நம்ம சக்சஸ் வரும்போது எப்படின்னா அந்த எலும்பு அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் எலும்புல வந்து நம்ம பல்லு பிக்ஸ் பண்ணணும், இம்ப்ளான்ஸ் சொல்லுவோம், டென்டல் இம்ப்ளான்ஸ். அந்த பல்லு பிக்ஸ் பண்ணணும், அந்த பல்லு பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பல்லு யூஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். தென் ஒன்லி இட்ஸ் அ சக்சஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த எலும்பு நல்லா எடுத்துருச்சுனாலே மற்ற 2 ஸ்டெப் தானாவே நடந்துடும், ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இம்ப்ளான்ட் போட்டு சாப்பிட வச்சிடலாம் பேஷண்ட். பட் அந்த இம்ப்ளான்டே கரைஞ்சி போறது, அந்த எலும்பு கரைஞ்சி போறது அப்படின்னு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகும். திருப்பி ரீசர்ஜரி போகும். அந்த மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரீசர்ஜரிஸ் தான் நிறைய இந்த 3D printed இம்ப்ளான்ஸ்க்கு போறோம், இந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி எலும்பு எடுத்து வச்சாச்சு, அது கரைஞ்சி போச்சு. சோ இப்ப திருப்பி ஒன்னு எலும்பு எடுத்தா பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல பேஷண்ட்டுக்கு வந்து எலும்பு எடுக்காம இது போறோம். சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு 400-500 பேஷண்ட்ஸ்குள்ள பண்ணிருப்போம். அண்ட் இந்த பேஷண்ட்ஸ்ல வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது ஒரு 2-3 பேருக்கு தான் இருந்தது. ஓகே, மத்தவங்க எல்லாருமே வந்து பல்லும் பிக்ஸ் பண்ணியாச்சு, பேஷண்ட் சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. இந்தியா ஃபுல்லா பண்றோம். ஓகே, எல்லா சர்ஜன்ஸோடையும் வி ஆர் வொர்க்கிங் அண்ட் இட் இஸ் கிவிங் பிரிட்டி குட் ரிசல்ட்ஸ்.
2: இதுவரை முகமாற்று அறுவை

0: சிகிச்சையில் தீக்காயம் போன்ற காயங்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
2: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல நாம வந்து சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்றது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போடுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழுறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான், அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறலாம். அவமானங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும், அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிக்கிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர். நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவாக அவர் காதோடு காதாக சொன்னாராம், நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல, அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்கார்ந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார் தசரதரே. மனுஷனுக்கு 3 கடன்கள் உண்டு, தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்ருக்கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ருக்கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால் நீ பாவியாகிற. பாவி உட்கார்ந்துருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நான் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகன்

0: கருணை பெற்ற பிறகுதான் இந்த சபையில் மறுபடியும் அடியெடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாராம். போய் புத்திர காமேஷ்டியாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னென்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டுவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேற சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன். அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறதில்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த செம்மறியாடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில், அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம், ரோடு ஓரமாக இருக்கலாம், குளம் குட்டைகளில் இருக்கலாம், அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம், வரப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வச்சோன்னா அது வந்து இந்த செம்மறி ஆடுக்கு மிக மிக சிறந்தது.
2: செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் V.M. சங்கரன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: புத்தம் புது காலையில் இனி திரைகானம். முதலில் டுவெட் படத்திற்காக S.P. பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: தாத்தா இது என்ன செடி?
1: டாங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற
0: தாத்தா? வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
3: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: திரைக்கானத்தில் அடுத்து ஸ்ரீராம், சித்ரா, ஸ்ரீனிவாஸ் குரல்களில் ஒலிக்கிறது தென்காசி பட்டணம் பட பாடல்.
5: வண்ண கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்சக் குளி குளித்து

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம்.
1: நகர்வலம்.
2: அலைபேசி பயன்பாட்டை குறைப்போம்.
3: நேர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் காலையில் கண் விழித்ததும் முதலில் பார்ப்பது என்ன? உங்கள் குடும்பத்தினரின் முகமா அல்லது உங்கள் அலைபேசியின் திரையா? இந்த ஒரு கேள்விதான் நவீன வாழ்க்கையின் உண்மையை நமக்கு காட்டுகிறது. ஒரு காலத்தில் நம் வீடுகளில் காலை நேரங்கள் எப்படியெல்லாம் இருந்தது? பறவைகளின் கீச்சொலி, கால்நடைகளின் சப்தம், மழைகளின் குரல். இன்று அதே காலை அலைபேசியின் அறிவிப்பு சத்தங்களால் தொடங்குகிறது. மனிதர்களை இணைக்க உருவாக்கப்பட்ட அலைபேசி இன்று அருகில் இருப்பவர்களையே தூரமாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. காலை கண்விழித்த தருணத்திலிருந்து இரவு உறங்கும் நேரம் வரை பலரின் வாழ்க்கை அலைபேசியை சுற்றியே நகர்கிறது. தகவல் பரிமாற்றம், கல்வி, வங்கி சேவைகள், வேலை, பொழுதுபோக்கு, உலக செய்திகள் எல்லாமே இன்று ஒரே திரைக்குள் அடங்கிவிட்டன. தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கையை எளிதாக்க வந்தது. ஆனால் அதே தொழில்நுட்பம் இன்று பலரின் நேரத்தையும் நிம்மதியையும் உறவுகளையும் மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் இன்று அலைபேசி பயன்பாடு என்ற நிலையை தாண்டி அலைபேசி அடிமைத்தனம் என்ற ஆபத்தான நிலைக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்களுக்கு கூட அலைபேசியை விட்டு இருக்க முடியாத நிலை. அடிக்கடி அறிவிப்புகளை பார்க்கும் பழக்கம். உணவு நேரத்திலும் பயண நேரத்திலும் குடும்பத்துடன் பேசும் நேரத்திலும் கூட திரையிலேயே மூழ்கி கிடக்கும் வாழ்க்கை. இவை அனைத்தும் ஆபத்தின் அறிகுறிகள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகளாவிய ஆய்வுகளின்படி ஒரு சாதாரண மனிதர் ஒரு நாளுக்கு சுமார் 80 முதல் 150 முறை வரை தன்னுடைய அலைபேசியை பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பல இளைஞர்கள் ஒரு நாளில் 4 முதல் 7 மணி நேரத்திற்கும் அதிகமாக திரை முன் செலவிடுகின்றனர். தூங்குவதற்கு முன் நீண்ட நேரம் அலைபேசி பயன்படுத்துவது மூளையின் இயல்பான ஓய்வை பாதித்து தூக்கத்தின் தரத்தை குறைக்கிறது என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் இன்று பலருக்கு உடல் சோர்வை விட மனச்சோர்வையே அதிகமாகி வருகிறது. மனிதர்களுடன் பேசுவதை காட்டிலும் திரையுடன் பேச பழகிய தலைமுறை மெல்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூட சிரமப்படும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் ஆயிரக்கணக்கான லைக்குகள் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சக மனிதனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உண்மையான அன்பும் அக்கறையும் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருக்கிறது. அலைபேசி பயன்பாடு தவறு அல்ல, ஆனால் அதன் அளவுக்கு மீறிய பயன்பாடுதான் ஆபத்து. நமக்கு தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்துவது, உணவு நேரங்களில் தவிர்ப்பது, உறங்குவதற்கு முன் அலைபேசியை விலக்கி வைப்பது, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது, சிறுவர்களின் திரை நேரத்தை கட்டுப்படுத்துவது, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும் சிறு சிறு முயற்சிகள். திரைக்குள் இருக்கும் உலகம் எப்போதும் காத்திருக்கும். ஆனால் நம்மை நேசிக்கும் மனிதர்கள், நம்முடன் பேச காத்திருக்கும் தருணங்கள் மீண்டும் திரும்ப வராது. ஆகையால் சிறிது நேரம் அலைபேசியை விலக்கி வைப்போம். நம்மை சுற்றியிருக்கும் உண்மையான உலகத்தை மீண்டும் ரசிப்போம். அலைபேசியின் பயன்பாட்டை குறைப்போம். அழகான வாழ்க்கையை நம் அன்பிற்குரியவர்களோடு செலவிடுவோம்.

0: அலைபேசி பயன்பாட்டை குறைப்போம். எழுதியவர் எல் பார்த்திபன், வாசித்தவர் விஜய்.
1: சென்று வந்தோம் நகர்வலம்.
2: அம்மா, தமிழ் எங்க?
3: அவ விளையாடிட்டு இருக்கா.
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: நேர்களே, இனிய திரைசை பாடல் ஒன்று கேட்கலாம். சீதாராமம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், சிந்தூரி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி தொடர்ந்து மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள நீதி மாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். இன்றைய காலகட்டம் மிகவும் முன்னேற்றமான காலகட்டம்னு தான் சொல்லணும். விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. ஆனா அதே நேரத்துல நோய்களால் ஏற்படும் பாதிப்பு வேற விதமா இருக்கு. காரணம், நமது உணவு பழக்க வழக்கம், சுற்றுப்புற சூழல்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். நோய் நொடி ஏன் தாக்குது? நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான். நோய் எதிர்ப்பு சக்திய நாம ரெண்டு வகையில் பெறுகிறோம். ஒன்னு பிறவியிலேயே அமைந்த சக்தி, மற்றொன்று உணவு பழக்கம். சில ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பெற ஆழ்ந்த தூக்கமும் தேவை. மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம். தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. மேலும் உடல் வெப்பத்தை சீராக வைக்கிறது. இது கோடை காலம், வெப்பம் அதிகம், வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும். எப்பவும் குடிக்கிற அளவு தண்ணீரை விட ஒரு லிட்டர் கூடுதலா இந்த காலத்துல தண்ணீர் குடிக்கணும்.
2: நீதி மாணிக்கம் சார்,
3: நமது அன்றாட உணவுல அவசியம் இடம்பெற வேண்டியவை காய்கறிகள், பழங்கள், முக்கியமா பீட்ரூட், கத்தரிக்காய் போன்ற அடர் நிறமுள்ள காய்கறிகள். அப்புறம் கேரட், பீன்ஸ், முட்டகோஸ், குடமிளகாய் போன்றவற்றையும் சேர்த்துக்கணும். வாரத்தில்

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ள நீதி மாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். இன்றைய காலகட்டம் மிகவும் முன்னேற்றமான காலகட்டம்னு தான் சொல்லணும். விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. ஆனா அதே நேரத்துல நோய்களால் ஏற்படும் பாதிப்பு வேற விதமா இருக்கு. காரணம், நமது உணவு பழக்க வழக்கம், சுற்றுப்புற சூழல்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். நோய் நொடி ஏன் தாக்குது? நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான். நோய் எதிர்ப்பு சக்திய நாம ரெண்டு வகையில் பெறுகிறோம். ஒன்னு பிறவியிலேயே அமைந்த சக்தி, மற்றொன்று உணவு பழக்கம். சில ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பெற ஆழ்ந்த தூக்கமும் தேவை. மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம். தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. மேலும் உடல் வெப்பத்தை சீராக வைக்கிறது. இது கோடை காலம், வெப்பம் அதிகம், வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும். எப்பவும் குடிக்கிற அளவு தண்ணீரை விட ஒரு லிட்டர் கூடுதலா இந்த காலத்துல தண்ணீர் குடிக்கணும்.
1: நீதி மாணிக்கம் சார்,
2: நமது அன்றாட உணவுல அவசியம் இடம்பெற வேண்டியவை காய்கறிகள், பழங்கள், முக்கியமா பீட்ரூட், கத்தரிக்காய் போன்ற அடர் நிறமுள்ள காய்கறிகள், அப்புறம் கேரட், பீன்ஸ், முட்டகோஸ்,

0: மிளகாய் போன்றவற்றையும் சேர்த்துக்கணும். வாரத்தில் 2 நாட்களாவது கீரையை நமது உணவில் சேர்த்து கொண்டால் வைட்டமின் சத்துக்கள் கூடுதலாக கிடைச்சிரும். இது மட்டுமா, இரும்பு சத்தும் கீரையில் அதிகம் இருக்கு. இவையெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லவை. ஆயுர்வேத மருத்துவத்தில் சாதாரண தலைவலியில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்க வெள்ளப்பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. இது உடலுக்கு கெடுதல் செய்யும் வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை எதிர்க்கும் திறன் கொண்டது. அதனால தினசரி நமது உணவுல எப்படியாவது பூண்டு சேருதான்னு பார்த்துக்கணும். மஞ்சள் ஓர் இயற்கையான கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய்களுக்கும் அருமருந்து மஞ்சள். அதே போல வெங்காயம், தந்தை பெரியார் அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் இந்த வெங்காயம். இதுல இருக்கும் செலீனியம் என்ற தாது பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். சிவாஜி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், பென்னி தயாள், ரெஹானா குரல்களில் சிவாஜி திரைப்பட பாடல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: in Delhi. India thrashed Maldives 11-0 in their opening Group B match of SAF Women's Football Championship. And in IPL cricket, defending champions Royal Challengers Bengaluru to take on Gujarat Titans this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஹரிஹரன், நவீன், ராகுல் நம்பியார் குரல்களில் ஒலிக்கிறது சரோஜா பட பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுகப்பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு

0: மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பி வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி என்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய

0: உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாழான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன். கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என்று டாக்டர் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. விக்ன நிவாரண விநாயக நாட்டராகம் ஆதிதாளம் தாடேப்பள்ளி வெங்கட சுப்பிரமணிய சாஸ்திரி இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேரம் இப்பொழுது 9:17. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து மாயா தீத்த ஸ்வரூபிணி, ராகம் மாயாமாளவ கவுளை, ரூபக தாளம் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

ब्रह्मा नारद ये वच ब्रह्मा

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டோம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்க இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். முதலில் படம் சிங்கப்பூர் ரோஜாக்கள்.

0: வானொலிக்கு 90
1: சென்னை வானொலி நிலைய ரசிக பெருமக்களுக்கு எழுத்தாளர் நாடகாசிரியர் எஸ் எல் நானுவின் அன்பு கலந்த வணக்கங்கள். வானொலிக்கு 90 வயசா? இன்ஃபேக்ட் அந்த 90 வயசுல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல எனக்கு இந்த சென்னை வானொலியோட தொடர்பு உண்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? 1983 வருஷம் நினைக்கிறேன், அப்பதான் முத முதல்ல நான் சென்னை வானொலி கூட தொடர்பு ஏற்படுத்திட்டேன். அதாவது இந்த இளைய பாரதம் நிகழ்ச்சியில நான் கலந்துட்டேன். நான் அப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட், சோ நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். சென்னை வானொலி நிலையம் மாதிரி ஒரு இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது வேற யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதோட பலன் என்னன்னா, இன்னி வரைக்கும் நான் சென்னை வானொலி நிலையத்தோட தொடர்புல இருக்கேன். ஏன்னா இப்பவும் நிறைய நாடகங்கள் எழுதுறேன், இப்பவும் நிறைய நாடகங்கள்ல நடிக்கிறேன். நாடகங்கள் மட்டும் இல்ல, எல்லா கலைக்குமே ஒரு ஆதாரம் எதுனா அது சென்னை வானொலி நிலையம் தான். சென்னை வானொலி நிலையத்துக்கு நன்றி, வணக்கம்.
2: 10:17 ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், படம் காற்றினிலே வரும் கீதம்.

0: முள்ளும் பலரும் திரைப்படத்தில் வாணி ஜெயராம் தொடர்ந்து. அவள் அப்படித்தான் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் ஆகியோர் பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேரம் 10:30, 10:00. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தில் எஸ் ஜானகி, பி எஸ் சுரேகா பாடிய பாடல்.

சிட்டுக்குருவி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா பாடிய பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினந்தோறும் ஒலிபரப்பாகும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். நேரம் இப்போது 10:45:35 தொடர்ந்து நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த செம்மறியாடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில், அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம், ரோடு ஓரமாக இருக்கலாம், குளம் குட்டைகளில் இருக்கலாம், அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம், வரப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வச்சோம்னா அது வந்து இந்த செம்மறியாடுக்கு மிக மிக சிறந்தது.
0: செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் V.M. சங்கரன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: நேரம் 10:55. நிறைவாக கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் S. ஜானகி.

நிறைவு பெற்றது மூத்த சிதறல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டேகேயுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய

0: ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்து உள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை மதேலே 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பனிரெண்டு மணி வரை இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரத்தில் முதலில் வெள்ளையத்தேவன் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: மனோ உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சினி பாடிய பாடலை கேட்டீர்கள். விஐபி படத்திலிருந்து.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: தொடரும் பாடல் உழவன் படத்திற்காக ஷாஹுல் அமீத், ஜி வி பிரகாஷ் பாடியது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:29. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இனிய திரை இசை பாடல்களை தேன் சிந்தும் நேரத்தில். தொடர்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலுடன் ஐ லவ் இந்தியா படத்திற்காக.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேரம் 11:52:20. தேன் சிந்தும் நேரத்தில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது ரிக்ஷா மாமா படத்திற்காக.

0: நிறைவாக தேவர் மகன் படத்திற்காக எஸ் ஜானகி.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி

0: மருமகளே,
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
1: அதாவது
0: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐ ல இருந்து?
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல். டி சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம். 2:00 இன்று 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ராம குணானுபவம் 2:00 கேட்கலாம். உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 358 பகுதி, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், செம்மறி ஆட்டிற்கான பசும் தீவனங்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெற உள்ளன. 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு, பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் பெறும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The Quad Foreign Ministers meeting concluded in New Delhi today. External Affairs Minister Dr. S. Jaishankar chaired the meeting, which was attended by U.S. Secretary of State Marco Rubio, Foreign Minister of Australia Penny Wong, and Foreign Minister of Japan Toshimitsu Motegi. Addressing a joint press conference after the meeting, Dr. Jaishankar emphasized on further strengthening cooperation among the Quad nations in addition to assisting others. He said the Quad nations are open societies who foster innovation and creativity in the quest of growth for prosperity. He underlined that as democratic nations, they also devoted their attention to countering the common threat of terrorism.
3: As democratic nations, we also devoted attention to countering the common threat of terrorism. There must be zero tolerance for terrorism, and nations subject to terrorist attacks have

0: இதுவரை சங்கீத சாரலில் டி சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல்ல நிகழ்ச்சியில் ஆர் கல்பலத்திகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காக

0: வருவதாகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300+ சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை

0: மக்களவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:25. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் வலுத்த 60 km வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 29 வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் வலுத்த 60 km வேகத்திலும் கேரளம், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மல்லிசை பாடல்கள் கேட்கலாம். TL மகராஜன், எஸ் சரளா பாடியுள்ள பாடல். ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இயற்றிய பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 1:15 நொடி. ஆகாஷ்வாணி

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது

மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: areas of cooperation. And it's also interesting that on the areas that we are working together on have become even more relevant and more important because of recent events around the world. And so today, I think we'll make even further progress on operationalizing our relationship on the areas that we can cooperate on. And by the way, the most interesting thing about the Quad is not simply that it is a gathering of four strategic allies in which we come together to sort of compare notes about areas of common interest, but also not only is it increasingly becoming a forum by which we begin to take action.
1: India and the U.S. today signed a key bilateral framework aimed at securing the supply, mining and processing of critical minerals and rare earth elements. The landmark agreement was exchanged between External Affairs Minister Dr. S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio in Delhi. The External Affairs Minister said the framework will strengthen resilient and diversified supply chains, help both nations collaborate on financing and also help with effective management of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah today visited the Sanchu border outpost along the India-Pakistan international border in Rajasthan. He interacted with Border Security Force personnel deployed in the area and lauded their dedication in safeguarding the nation's borders. During the visit, the Home Minister dedicated the Vibrant Villages Programme 2 to border regions of the state. Former BJD Rajya Sabha MP Debashish Samantarai has joined the Bharatiya Janata Party, BJP. He was inducted into the party in the presence of senior party leaders, including BJP General Secretary Arun Singh and Odisha BJP President Manmohan Samal at the party headquarters in New Delhi. Tensions between the United States and Iran have escalated after U.S. forces carried out what Washington described as self-defense strikes in southern Iran, even as top Iranian officials held ceasefire talks in Doha. U.S. Central Command said the strikes targeted missile launch sites and Iranian boats allegedly attempting to lay mines near Bandar Abbas, which hosts Iran's main naval base. Benchmark domestic equity indices were trading with losses in the afternoon session today. The Sensex fell 162 points to 76,327, while the Nifty dipped 19 points to 24,013 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: Neram Orumani Patanimidam Akashwani.
3: என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் அபிலாஷா.
4: நிறைய நூல்களை நிறைய வாசகர்கள் படிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல ஏதாவது ஒரு வாசகர் உங்ககிட்ட பேசும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நீங்க வந்து அடடா இப்படி எல்லாம் வாசகர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்தித்தது உண்டா?
5: பத்திரிகைகளில், இந்தி பத்திரிகைகளில் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் ஸ்டோரிஸ்லாம் பப்ளிஷ் ஆகுது. வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், கம்பேரிட்டிவ், அதெல்லாம் கூட நான் நிறைய ஆர்டிகல்ஸ் இதை தவிர நான் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுவேன். அப்புறம் அகஸ்தியர் மலையை பற்றியும், இப்போ நிறைய கோவில்கள் பற்றியும், நிறைய மீனாட்சி கோவில் பற்றியும், நம்ம தீபாவளி எப்படி கொண்டாடுவோம் அதை பற்றிலாம் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய இதில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு முன்னப்பின்ன தெரியாத அழகாக அதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வச்சு அவங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் எழுதினது அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. வெவ்வேறு ஊர்ல, நார்த் இந்தியா, எங்க இருந்தாலுமோ வரும் கால்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாராலயும் அந்த மாதிரி எழுத முடியாது அப்படிலாம் கூட அப்ரிஷியேட் பண்ணி சொல்றாங்க சிலவங்க. சோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
4: நான் இன்னைக்கு இந்த உலகத்திற்கு இவ்வளவு படைப்புகள் நீங்க கொடுத்திருக்கீங்க, கண்டிப்பா வந்து உங்களுடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய எழுத்துக்கு எந்த விதத்துல இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
5: ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிட்டே தான் போவோம். நம்ம இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்கு, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உட்காந்து எழுதுவேன். கஷ்டம்னு தோணாது, நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது நம்மளுக்கு அது ஒரு பிளஷராக தான் தோணும், சந்தோஷமாக தான் நம்ம செய்வோம். அடுப்பங்கரையில் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதக்கே நான் அதுலேயே இருக்கணும், கிச்சன்லேயே இருக்க நிறைய நேரம் ஆகும். இப்போ சீக்கிரமாக நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உட்காந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த டைம் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய படிச்சுட்டே இருந்தாதான் நம்மளால நல்லா எழுத முடியும். படிக்கிறதுக்கும் ஒரு நேரம் வேணும், அப்புறம்

0: எழுதுறதுக்கும் நேரம் வேணும். அதெல்லாம் நம்ம வந்து மனசு இருந்தால் நம்ம கட்டாயம் எது வேணா சரி, ஹவ் டு ஸ்டீல் டைம் டு டூ திங்ஸ் தட் வி லைக்.
1: நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நீங்க எழுதியிருக்கீங்க. தமிழ் மொழியில இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டு வியந்த இலக்கியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: கம்பராமாயணம் இருக்கு. கம்பராமாயணத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு கம்பன் வந்து. இப்போ வால்மீகி ராமாயணம் இந்த மாதிரியே அதை படிச்சுட்டு அப்புறம் அவரும் எழுதியிருக்காரு, கம்பர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஔவையார்லாம் வந்து ரொம்பவே நம்ம எவ்வளவு அவங்களுக்கு அனுபவம் இருந்தால் அவங்க அந்த மாதிரி எழுத முடியும், அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்கு. இப்போ இது வந்து என்னைக்கு வேணா படிக்கலாம், ஆதி காலத்துல எழுதினா கூட இன்னைக்கும் அதை படிச்சுட்டு நம்ம நிறைய கத்துக்கலாம், கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது அதுல தெரியறது.
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் கொஞ்சம் மூழ்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்லணும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றுதலா புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்? ஆரம்ப காலத்துல குழந்தைகளுக்கு ஒரு வாசிப்பு பழக்கத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான புத்தகங்கள் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: தேசப்பற்றுதான் முதல்ல எல்லா, நம்ம இப்போ நம்ம சிவாஜி பத்தி படிச்சோம்னா சிவாஜி வந்து அவங்க அம்மா வந்து சோறு ஊட்டும் போதே தேசப்பற்று தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி தேசப்பற்று முதல்ல கொண்டு வரணும். தேசப்பற்று இருந்தா நம்ம நாட்டு மேல நம்மளுக்கு பிடிப்பு வரும், நம்ம மொழி மேல நம்மளுக்கு பிடிப்பு வரும் எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நினைச்சு பார்த்தோம்னா எப்படி ஃபுல் கண்ட்ரியில இருக்கிற எல்லாருமே எப்படி கலந்துனாங்க இல்லையா, போராட்டம் பிரிட்டிஷ்காரங்களை துரத்தி அடிக்கிறதுக்கு இந்த ஃபுல் கண்ட்ரியில இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒன்னா எப்படி கூடினாங்க. ஸோ அந்த தேசப்பற்றுனால அது எப்படி எப்படி, அப்போ ஒன்றுமே கிடையாது, இந்த கூகுள் இன்டர்நெட் மீடியா எதுவுமே கிடையாது, ஆனாலும் எல்லாரும் ஒன்று கூடி ஃபைட் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒற்றுமை வேணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கூகுள் மூலமெல்லாம் வராது. இப்போ நம்ம சோறு ஊட்டும் போதே அந்த தாயோடைய கடமை, அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து பெரியவங்களானாலும் சரி நம்ம நாடு ஆனாலும் சரி எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லி கொடுத்து அந்த செல்லை தூக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அனுபவங்களை பற்றி சொல்லி நம்ம எப்படி ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும். அந்த 63 படிச்சீங்கன்னா ஒருத்தருக்கு சாப்பாடு போடாம அவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம கலாச்சாரம் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்களை எப்படி மதிச்சாங்க, தாய் தந்தையரை எப்படி மதிச்சாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்து அப்படிதான் வளர்க்கணுமே தவிர அந்த செல்லை போட்டு டிவி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தானா அந்த மாதிரி சரியாகாதுன்னு என்னுடைய எண்ணம். டீச்சர்ஸ்க்கும் அதே தான் கடமை, டெய்லி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் இந்த இந்த புக்ஸ்ல இருக்கு. புக்கு லைப்ரரி பீரியட்னு ஒன்று இருக்கணும், அப்புறம் வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் இருக்கணும், அதெல்லாம் இருந்தது முன்னால. அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னா லைப்ரரி பீரியட்ல பசங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க வைக்கணும். அப்புறம் வந்து வெக்கேஷன்லாம் கூட நம்ம லைப்ரரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். குழந்தைங்களை வந்து புக்குக்கு ஒன்ஸ் அவங்க வந்து அதுல ஆர்வம் தூண்டி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவங்க நல்லா அந்த செல்லுலயே இது பண்ண மாட்டாங்க, இதே படிச்சுட்டு. சோ இன்னைக்கு இருக்கிற பசங்க நாளைக்கு நம்மளோட லீடர்ஸ் ஆவாங்க. கண்ட்ரி எப்படி ஃபார்வர்டா கொண்டு போறதுக்கு எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு, நம்ம எதிர்காலம் நம்ம பசங்க தான். சோ அவங்களுக்கு நல்ல வழி காமிச்சீங்கன்னா தான் அவங்க நம்மளையும் நல்லபடியா நடத்த முடியும்.

0: ஒரு புத்தகத்தை வாழ்நாள் முழுக்க நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்க படிக்க இப்ப எப்படி சொல்றது, ஒரு கேணியில வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஊறுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு புத்தகத்தை நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நம்ம படிச்சாலும் நிறைய நிறைய விஷயங்கள் புதைந்து, நிறைய நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு புதையல் மாதிரி இருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொன்னா எந்த புத்தகம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
1: இல்ல எல்லாமே தான், இலக்கியங்கள் எல்லாமே நம்ம படிக்க படிக்க கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் பத்தி ஆராய்ஞ்சீங்கன்னா எதனால அந்த கோவில் கட்டினாங்க, எல்லா இலக்கியங்களும் நம்ம படிக்கணும். அந்த ஆர்வம் நம்மளுக்கு இருந்தான்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டிலேயே அதுவும் பாரத நாடுங்கிறது வந்து ரொம்ப புனிதமான நாடு, ரொம்ப பழமையான நாடு. இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டை மாத்திரம் தமிழ்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வெளி இலக்கியங்களை டிரான்ஸ்லேட்டட் அதெல்லாம் நீங்க படிங்க. நார்த் இந்தியாக்காரங்களுக்கு சொல்லுவேன், நீங்க தமிழ்லேருந்து நாங்கள் எல்லாம் நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்றோம் அதெல்லாம்.

0: நீங்க படிங்க, தமிழ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபுல் கண்ட்ரியை பத்தி, அவங்கவுங்க அவங்கவுங்க ராஜ்யத்தை மாத்திரம் பத்தி தெரிஞ்சா போறாது. தேச பற்று வரணும்னா எல்லா இலக்கியங்களும் எல்லாரும் படிக்கணும். ஸோ அது படிக்கிறதே வாழ்நாளே போறாது. ஸோ அதெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருந்தாலே ரொம்ப தேசப்பற்றும் வளரும், ஒற்றுமையும் வரும். இப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும், அவங்கள மாதிரி தான். இப்போ நானே இந்த மனு பண்டாரி சிவசங்கரி பார்த்தா ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணா ஒரே மாதிரி பதில் கொடுக்குறாங்க. அவங்க எழுதியிருக்கிற கதைகளும் அதே மாதிரி பிரச்சனைகளை பத்தி தான் எழுதியிருக்காங்க. இப்போ அந்த அனாதை ஆசிரமங்களில் கொண்டு போய் வயசானவங்களை விருத்தாசிரமத்தில் கொண்டு விடுறது, அந்த மாதிரி தான் நிறைய சின்ன குழந்தைங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி கதைகளை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பார்த்தாலே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஃபுல் கண்ட்ரிலையும் பாரத நாட்டிலேயே இவ்வளவு ஒற்றுமை இருக்கு. எந்த அதனால ராஜ்யங்களா நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. எல்லாமே எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரே நாடா நினைச்சு எல்லா இலக்கியங்களையும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், இப்போ மொழிபெயர்ப்பு மூலமா தமிழ் மொழிய இந்த உலகத்திற்கு கொண்டு போறதுக்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
0: இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ கம்பராமாயணம் எல்லாம் வந்து நான் இன்னும் பண்ணலை. வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், அதை வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ராமாயண யாத்திரான்னு சொல்லி ஸ்ரீலங்காக்கெல்லாம் போனோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்கள் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட நான் ட்ராவலாக் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழில் வந்து. நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய படித்து படித்து நான் நிறைய தமிழ் விஷயங்களை கொண்டு போய் ஆர்டிகல்ஸ் மூலமாக கூட நான் எழுதி இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் நார்த் இந்தியா கொண்டு போக முடியுமோ அதை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணி நான் கொண்டு போயிட்டு இருக்கேன்.
1: மேம், நீங்கள் எழுதின புத்தகங்களில் மனதின் வீணை ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த புத்தகம் பத்தி சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசை அப்படின்னாலே நமக்கு வந்து இசை தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் வருது இல்லையா. சோ அது எந்த மாதிரியான புத்தகம், அதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எழுதி இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: மன்கி ஜங்கார்ங்கிறது என்னுடைய ஹிந்தி புக்கு. அது வந்து 53 கவிதைகளுடைய கம்பைலேஷன். ஸோ அது வந்து நிறைய அப்பப்போ எழுதின கவிதைகள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதை இது பண்ணியிருக்கேன். அண்ட் அதுல இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, வந்து இதுல இருக்கிற ராசலீலை, ராசலீலான்னு சொல்லி ஒரு போயத்தை வந்து இப்போ பரதநாட்டியத்தை கூட வர்ணமா கம்போஸ் பண்ணி டாக்டர் பாடுறவா. ஸோ அந்த மாதிரி பாடியிருக்கான். பரதநாட்டியத்துக்கு ஒரு பொண்ணு அரங்கேற்றத்துக்கு இது எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மாதர் ஜான்னு ஒரு நார்த் இந்தியன் வந்து டியூன் போட்டு அதை பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது.
1: கண்டிப்பா நம்மளுடைய எழுத்திலிருந்து ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து பாடலாக அவங்க வந்து கம்போஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயம். அது நம்மளுடைய எழுத்திற்கு அவங்க வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லணும். பத்மஸ்ரீ சகோதரிகள், அதாவது சுப்புலட்சுமி அம்மாள் அவங்களுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க இல்லையா.
0: அவங்க சிஸ்டர் சுப்புலட்சுமிங்கிறவங்க வந்து அவங்க வந்து கேரளாலேருந்து அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவி மகாத்மியத்துலேருந்து படிப்பாங்க. கேரளாவில் வந்து ஃபோக் சாங் மாதிரி அவங்க அதை பாடுவாங்க, தேவி பாடம்னு சொல்லி. அதை வந்து நம்ம நவராத்திரியும் போது எல்லாரும் சோபனம் தேவி பாடம்லாம் படிப்போம். ஸோ அதை வந்து இவங்க தமிழில் இவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து அதே மாதிரி ஹிந்தியில் கொண்டு வந்து, தேவி மகாத்மியத்துடைய 8வது ஸ்கந்தம் அது, அதை அப்படியே போயட்ரி ஃபார்ம்லேயே நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் தேவி பாட்டுன்னு என்னுடைய இந்த புக்கு வந்தது. ஸோ இது வந்து நிறைய கோவில்களில் இதை டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு நிறைய பேருக்கு. இந்த பக்தி இலக்கியம்ங்கிறது இந்த 63 தவிர இதுவும் இன்னொரு ஒரு பக்தி இலக்கியம் தான் நினைக்கிறேன். ஸோ பக்தி இலக்கியத்துக்கு என்னால் உள்ள என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், இப்போ நீங்க எழுதின எழுத்துக்கள்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்புல வந்து முக்கியமா இது குழந்தைகளை நான் மனசுல வச்சுட்டு நான் எழுதியிருக்கேன், இந்த புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்காகவே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஏதாவது படைப்பு செஞ்சிருக்கீங்களா?
0: கட்டாயம். தோந்துவாலே கணபதி அப்படின்னு வந்து இந்த அழவள்ளியப்பா கவிதைகளை வந்து கொஞ்சம் கவிதைகளை நான் வந்து ஹிந்தியில பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப அட்ராக்டிவா படம் எல்லாம் போட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து போபாலில் அப்பனா பிரகாஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல அங்குள்ள பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். நம்ம அழவள்ளியப்பா உடைய கவிதைகள்லாம் இங்கே எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் படிக்கணும்னு என்னுடைய ஆர்வம். அதனால்தான் நான் அதை வந்து ஹிந்தியில பண்ணியிருக்கேன்.
1: நீங்க படைத்திருக்கக்கூடிய நூல்கள், அதாவது மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே வந்து அனைத்து

0: தரப்பினருக்கானதுமா இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வருது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் மேம்.
1: மிக்க நன்றி. ஏன்னா எனக்கும் அதே தான் ஆசை, எல்லா விதமான ஆளுங்களும் படிக்கணும். சிலவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், சிலவங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆர்வம். அண்டு நம்மளுடைய இலக்கியம் எல்லா இடத்துலையும் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி தான் நான் என்னுடைய இதை டிரான்ஸ்லேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் நான் நிறைய பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக ஆச்சுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது நான் நம்புறேன்.
0: மேம், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டை கடந்து மற்றொரு நாட்டிற்கு, அதாவது மொரிஷியஸ்க்கு நீங்கள் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தீங்க இல்லையா, அங்கே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: எனக்கு இது ஒரு பெரிய ஒரு லக்கு தான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, எழுதுறவங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் என்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணி வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அஃபிஷியல் டெலிகேட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து என்னை அனுப்பிச்சது என்னுடைய பாக்கியமாக கருதுறேன். இப்போது என்னை வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்கவுங்க பெரிய பெரிய மந்திரிகள்லாம் வந்தாங்க. ஸோ டெல்லியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே வந்து எங்களை வச்சுட்டு அப்புறம் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அங்கே உள்ள பீப்புள் பத்தி தெரியறது. அங்க வந்து நம்ம ஆளுங்க தான் அங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. எப்படின்னா அவங்கள ஏமாத்தி கொண்டு போயிருக்காங்க. அங்க எல்லாம் தங்கம் கிடைக்கும், நாங்கள் தோண்டினா தங்கம் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி கப்பலில் நிறைய பேர் ஏத்திட்டு போயிட்டு அங்க ஏமாத்தி அங்க வந்து கரும்பு தோட்டம் பயிர் பண்றதுக்காக அவங்கள தோண்ட வச்சு அப்படிலாம் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் அங்க சுத்தி காமிக்கும் போது அப்படி சொல்லி அவங்கள கைதிகளா காலையும் கையிலையும் இது விலங்கு போட்டு இந்த கைதிகளா அவங்கள வச்சு தோண்ட வச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வெவ்வேறு மொழிகள் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அங்கே. ஸோ மாரிஷஸ் வந்து அது ஒரு புது அனுபவமாக இருந்தது, மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸு எனக்கு கிடச்சிது. நான் எழுதுறதுனால தான் இது கிடச்சிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.

மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுடைய அம்மா வந்து திருநெல்வேலியிலிருந்து இப்போது நார்த் சைட் போயிட்டு அங்கே வந்து செட்டில் ஆனாங்க. அங்கே வந்து நம்மளுடைய அனைத்து விதமான கலாச்சாரங்களையும் அங்கே வந்து அவங்க பிரதிபலித்து கொண்டு வந்தாங்க. ஒரு பொங்கல் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது பண்டிகை காலங்களாகட்டும், அந்த நேரத்துலையும் எல்லா நம்மளுடைய கலாச்சாரத்தை ரொம்பவே பின்பற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வந்துச்சு, நீங்கள் சிறு வயது உங்களுடைய ஆரம்ப கால படிப்பு இது எல்லாமே அங்கதான் இருந்துச்சா இல்ல எப்படி அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சிறு வயதுல மறக்க முடியாத சில அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.

0: வந்து ஆக்ரால தான் பிறந்தேன், அதனால தான் என் பேர் ஜமுனான்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸு, அதனால நிறைய யுத்தங்கள்லாம் பார்த்துருக்காரு. இன்ஃபேக்ட் அவரை வந்து இந்த ரேடியோ தூர்தர்ஷன்லாம் கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஏன்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ் பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேருந்தே அவர் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து 3 வார் சைனா வார் என்ன பாகிஸ்தான் வார் என்ன எல்லாமே இன் பண்ணார், ஃபைட் பண்ணியிருக்காரு மிலிட்ரியில் இருந்ததுனால. ஸோ அம்மா வந்து ஆனால் விடவே பிரியவே மாட்டாங்க. ஃபீல்ட் ஏரியாவில் இருந்தால் கூட அவங்க திரும்பி போக மாட்டாங்க. அந்த வாரும் போது கூட ஃபேமிலியோட அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பண்ணி அங்கேயே இருப்பாங்க. அப்போ அந்த பிளாக் அவுட் எல்லாம் ஆகும், இருட்டடிப்பு. அப்போ கம்ப்ளீட்டாக லைட்டே ஏரியாமல் இருந்தால் கூட அம்மா வந்து பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த வாரும் போது மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, லால் பகாதூர் சாஸ்திரி வந்தார் ஜவான்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அப்போது நான் என்ன பண்ணேன், அவர் வராரு தெரிஞ்ச உடனே ஒரு டின்ல ஜாம் டின் ஒன்று வந்து ஜவான் ஃபண்டுன்னு போட்டு 50 பைசா நிறைய பேர் வீட்டில எல்லாம் போய் கலெக்ட் பண்ணி ஜவான் ஃபண்டுன்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போனார். ஆஃபீசர்ஸ் மெஸ்ல வந்து அவர் வந்திருந்தாரு, எல்லாரும் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க, இவர் மாத்திரம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல குள்ளமா தொப்பி போட்டு காங்கிரஸ் தொப்பி போட்டு அவர் நின்று இருந்தாரு. அப்பா கூட்டிட்டு போனாரு. அப்புறம் அவர் என்னன்னு கேட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி ஜவான் ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் சொன்னாரு, ஐயோ ஜவான் ஃபண்டா, நாங்க தான் ஊரே உங்களுக்காக தான் கலெக்ட் பண்றது, ஜவானுக்காக தான், நீ எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்டாரு. சிரிச்சுட்டு ஆனா வந்து அதை வாங்கிட்டாரு, முதுகுல தட்டி கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு ரொம்பவே மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 29 ரூபாய் 50 பைசாக்கு எனக்கு வந்து பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து ரிசீவ் என் பேருக்கு வந்தது. நான் அப்பதான் 8 வயசு 9 வயசு அவ்வளவுதான் இருக்கும். அப்போ எனக்கு அங்கிருந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் எனக்கு அங்கிருந்து கம்யூனிகேஷன் வந்தது அதான். அந்த போட்டோலாம் கூட வச்சிருந்தோம், பட் அப்பாவுக்கு நிறைய டிரான்ஸ்பர் எல்லாம் ஆனதுனால இப்ப அந்த போட்டோ கைவசம் இல்லை, ஆனா மனசுல வந்து அது ரொம்ப பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜவான்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்றதுக்காக அங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஆதம்பூர்னு அந்த ஒரு ஜலந்தர் ஆதம்பூர்ல தான் இருந்தோம். அப்பா வந்து தமிழ் சங்கம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு, பாரதியார் டே எல்லாம் கொண்டாடுவாங்க, அங்கே பாரதியார் பாட்டெல்லாம் பாடி இந்த பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்லாம் இருந்தது. அப்போ அங்கே இங்கிருந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து அங்கே எங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு அப்பா அம்மா தான் போய் அவங்கள தமிழ் பேசுறதுனால அவங்கள போய் ரிசீவ் பண்ணி அவங்கள அகாமடேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, நிறைய பேர், ஜெமினி கணேசன் எல்லாருமே வந்தாங்க. அப்போ அப்பா வந்து ஆஃபீஸர்ஸ் மெஸ் கூட்டிட்டு போனோடனே ஜெயலலிதா அம்மா வந்து என்ன, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன தூக்கி மடியில எல்லாம் கூட வச்சுட்டாங்க, அதெல்லாம் கூட எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் தான் அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க, ரொம்ப சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் விஷஸ் போட்டு அவங்க பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்ல சிக்னேச்சர், அதெல்லாம் கூட நாங்க இப்போ ஆட்டோகிராஃபெல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம்.
1: ரொம்பவே மகிழ்ச்சி மேம் உங்களுடைய அனுபவங்கள் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு. தமிழ் இலக்கியம், பாரதியார் பாடல்கள் மற்றும் பாரம்பரிய தமிழ் நூல்களை இந்தியில மொழிபெயர்த்து தமிழ் கலாச்சாரத்தை இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க கிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம், நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சொன்னாங்க. அவங்களுடைய நூல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப கவர்ந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். கண்டிப்பா வந்து அந்த நூலை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன். நிறைய நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. எங்க நிலையத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பயணம் பற்றி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா நேயர்களுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய விருந்தா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி மேம்.
0: இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே என்னோட தொடர்பு உண்டு. நான் ஹிந்தி ப்ரோக்ராம்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி யூத் ப்ரோக்ராம் எனக்கு 80s நான் இதில் கலந்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் இங்கே, ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸை நான் கலந்துருக்கேன். குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், தமிழில் கூட குரூப் டிஸ்கஷன், இங்கிலீஷில் குரூப் டிஸ்கஷன், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லலாம் நான் கலந்து, இப்போது அம்ருத்தோத்சவ்னு இருந்தது, அந்த 75வது சுதந்திரம் கிடச்சது. ஸோ அப்போ வந்து நிறைய சுதந்திர பாஷ்யம் மாறியா என்ன நிறைய பேர், அழகுமுத்துக்கோன், அவங்க வாஞ்சிநாதன், நிறைய பேரை பத்தி நான் பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில. இப்போ தமிழ்லயும் என்ன வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் இப்போ 90வது வருஷம் நடந்துட்டு இருக்கு ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு. ஸோ அதுல என்ன அந்த டயத்துல வந்து என்ன பங்கெடுக்க சொன்னது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.
2: இதுவரை எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன்

0: உரையாடியவர் அபிலாஷா.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
4: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
3: 9499933239, 8667672292.
4: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
3: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில்

0: பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணைய தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு

0: செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4,000 மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கிற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
5: நேரம் 1:56 ஆகாஷவாணி.
6: சொல்லுங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில்
1: கருதிக்கணும் டாக்டர். நம்ம பல் மருத்துவம்னு சொன்னாவே பல்லை பற்றி மட்டும் யோசிப்போமே, இப்போ இதில் பல்லை தாண்டி என்ன இருக்குது?
2: கண்டிப்பாக இருக்குது. ஸோ பலர் வந்து பல் மருத்துவம் அப்படின்னாலே வந்து பல்லை வந்து சுத்தம் பண்ணுறது இல்லை பல்லை வந்து எடுக்கிறது மட்டும்தான் வந்து நினைப்பாங்க. ஸோ ஆனால் உண்மையாலுமே வந்து இது ஒரு முழு உடல் நலத்துக்கு வந்து தொடர்பு உள்ள ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈறு நோய் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோயோட ஒப்பிடலாம். ஸோ நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈறு.
0: விவரங்களை முழுமையாய் கேட்டறிய இரவு 9:30 இதே அலைவரிசையில் அறிவியல் நேரம் நிகழ்ச்சியை கேளுங்கள். பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து அறிந்து கொள்ளலாம். விளக்குகிறார் பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள். இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
4: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sancho border post in Rajasthan, launches Vibrant Villages Program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL qualifier 1, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in Dharamshala this evening. External Affairs Minister Dr. S. Jaishankar chaired the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and US Secretary of State Marco Rubio attended the meeting. Addressing a joint press conference after the meeting, Dr. Jaishankar emphasized on further strengthening cooperation among the Quad nations in addition to assisting others. He said the Quad nations are open societies who foster innovation and creativity in the quest of growth for prosperity.
5: As democratic nations, we also devoted attention to countering the common threat of terrorism. There must be zero tolerance for terrorism, and nations subject to terrorist attacks have the right to defend themselves. A free and open Indo-Pacific has many dimensions and facets. Our meeting today took stock of the progress in many of them while encouraging exploration in others. In the coming days, whether it is economic activity, energy trade or maritime commerce, the Indo-Pacific will become even more important to the world.
4: Dr.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நேரம் 2:26:40. பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் KJ யேசுதாஸ், P. சுஷீலா பாடியுள்ள பாடல்

நேரம் 2:35 35 திரைக்கானத்தில் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் மனைவி ஒரு மந்திரி.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமகுணானுபவம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள்.
2: ராமனுடைய கல்யாண குணங்களை நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ராமனுடைய குணங்கள்னா மயங்காதவாளே கிடையாது. தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தியிலேந்து தாயாரான கோசலையிலேந்து ரமயிதீதி ராமகா ரமந்தே அஸ்மின்னு யோகினகா ராமகான்னு மகான்கள் மகரிஷிகள் அத்தனை பேரும் அயோத்தி ஜனங்கள்லேந்து, அதாவது விரோதியான மாரீச்சன் கூட ராமனுடைய கல்யாண குணத்தை பத்தி பேசுறா. ராவணன் வந்து தன்னை மாயமானா மாற சொல்ற பொழுது ராமனை பத்தி எடுத்து உபதேசம் பண்றா. அப்படி அத்தனை பேரும் அந்த குணத்துல விரோதிகள் வரைக்கும் மயங்கி இருக்கான்னா அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள். அதுல பலவிதமான குணங்கள். சாரித்ரேன சகோயுக்தக சர்வபூதேஷு கோகிதக, எல்லாரிடத்திலையும் ஒரு பிரியம், பிரிய தரிசனன்னு பேரு ராமனுக்கு. சர்வபூதேஷு கோகிதகா, ஒரு ஈ எறும்பனிடத்துல கூட ராமனுக்கு அப்படி ஒரு காருண்யம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, வேடுவனான குகன் தட்டு தட்டா பழங்களை கொண்டு வந்து வச்சு ராமனிடத்துல ரொம்ப அழகா வாத்சல்யத்தோட இருக்கிறத பார்த்து சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். நாங்க அண்ணன் தம்பி 4 பேர், இன்று உன்னின்னுடன் ஐவரானோம்னு. பக்ஷியான ஜடாயு, ஜடாயுவோட சக்கியம் பண்ணிண்டு அந்த ஜடாயு சீதையை காப்பாத்துறதுக்காக ராவணனிடத்துல தன்னுடைய ரக்கை எழுந்து கீழே விழுந்திருக்க கூடிய சமயத்துல பிராணன் போன ஜடாயுவுக்கு ராமன் தன் கையால சம்ஸ்காரங்களை பண்றார். கிருத்ரராஜ தேகதி தக்ஷாலக்ஷித பக்தஜன தாக்ஷிண்யா, பெரிய உடையாருக்கு பெருமாள் தன் திருக்கையாலே பிரம்மமேத சம்ஸ்காரங்களை செய்து அருளினார்னு தன்னுடைய கையாலேயே ஜடாயுவுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் ராமன் பண்றார். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காருண்யமா இருக்கோ! ஜடாயுவுக்கு கிடைச்ச பாக்கியம் தசரதருக்கு கூட கிடைக்கல. தசரதருக்கு கூட ராமன் கையால சம்ஸ்காரம் கிடைக்கல, ஆனா ஜடாயுவுக்கு கிடைச்சது. வாரணனான சுக்ரீவனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு நின்னுடன் எழுவரானோம். ராட்சசனான விபீஷணன் ராவணனுடைய தம்பின்னு தெரியும். வானராள்லாம் சொல்றா ராவணன் தம்பி, அவனை சேர்த்துக்க வேண்டாம்னு. இருந்தாலும் ராமனுடைய ஒரு உயர்ந்த தர்மம் என்னன்னா சரணாகதின்னு வந்துட்டா அவளுக்கு ஒரு அபயப்பிரதானம் அளிக்கிறதுங்கிறது ராமனுடைய உயர்ந்த தர்மம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே உமதடிகள்.

அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை சரணாகதி கூட பண்ண வேண்டாம், சொல்லிட்டாலே போறோம். சரணாகதி பண்றேன்னு சொல்லிட்டாலே அவளை ரட்சிக்க கூடியவர் ராமன். அவன் ராவணன் தம்பியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, மேல விபீஷணனை அழிச்சென்று வரத்துக்காக சுக்ரீவன் கிளம்புற பொழுது ராமனை பார்த்து கேக்குறான், ராமா ஒருவேளை நான் மேல போய் பார்த்தப்புறம் அங்க இருக்கிறது விபீஷணன் இல்ல ராவணனா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்ப ராமன் சொல்றார், விபீஷணோவா எதிவா ராவணஸ்வயம், ராவணனா இருந்தாலும் பரவாயில்ல அழிச்சுண்டு வா, ராவணனா இருந்தா இன்னும் சந்தோஷப்படுவேன். அவன் வந்து சரணாகதி பண்ண மாட்டானான்னு காத்துன்னு இருக்கேன்னா இந்த உயர்ந்த குணம் எல்லாரிடத்திலையும் ஒரு காருண்யம்ங்கிறது ராமனை தவிர யாருக்கு வரும்? சர்வபூதேஷு கோகிதகா, ஈ எறும்புல ஆரம்பிச்சு யார் யார் வேடன்லேருந்து ஒரு பறவையிலேந்து ஒரு வானரத்திலேந்து அத்தனை பேரிடத்திலையும் சுவாமி ஒரு சௌலபிய சௌசில்யத்தோட இருந்தார்னா ராமனை தவிர சர்வபூதேஷு கோகிதகா வித்வான் ககா கமர்த்தக கஷ்டைக பிரியதர்சனகா, பிரியதர்சனன் யாருன்னு கேட்டார் வால்மீகி மகரிஷி. பிரியதர்சனன் ராமனை தவிர வேற யாராக இருக்க முடியும்? எல்லாருடைய கண்ணுக்கும் பிரியதர்சனாக இருந்தார் ராமன். எல்லாரும் ராமனுடைய அழகில் மயங்கியிருக்கா, ராமாயணத்தில் ராமனுடைய அழகில் மயங்காதவாளே கிடையாது. அதனால தானே ராமன்னே திருநாமம், ரமயீதீதி ராமகா, ரமந்தே அஸ்மின்னு யோகினகா ராமகா, அதனால தானே ராமன்னு திருநாமம். அவருக்கு அழகில் மயங்காதவாளையே நாம் பார்க்க முடியாது, கௌசலை தசரதர். அதே சமயத்தில் தசரத சக்கரவர்த்தி ராமனுடைய நடைகளில் மயங்கியிருக்கார். ஆழ்வார் சொல்லுவார், வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ, ராமனை தசரதர் வான்னு கூப்பிடுவார். ராமன் வந்து தகப்பனார் எதிர அப்படி பவ்யமா நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பிண்டு என்னப்பான்னு கேட்டுட்டு நிற்பார். தசரதர் ராமனை ஏற இறங்க பார்த்துட்டு ஒண்ணுமில்ல ராமா வெறுமைதான் கூட்டேன் போ அப்படின்னுவார். ராமன் போவார், திரும்பவும் தசரதர் ராமனை வா, திரும்பவும் ராமன் வந்து தகப்பனாரை என்னப்பான்னு கேட்டு நிற்பார். மறுபடியும் இவர் ராமனை பார்த்துட்டு ஒண்ணுமில்ல ராமா வெறுமைதான் கூட்டேன் போ அப்படி. ராமன் கொஞ்ச தூரம் போன உடனே இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ, இன்னும் ஒரே ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போப்பான்னு வாரா தசரதர். எதுக்காக ராமன் இப்படி அலக்கழிக்கிறார்னா ராமனுடைய நடையழகர் ரசிச்சாராம் தசரத சக்கரவர்த்தி. ராமன் வரப்போது யானை மாறியும் போறபோது புலி மாறியும் வரப்போது சிம்மம் மாறியும் போறபோது காள மாறியும் கஜசிம்ம கதீவீரவ் சார்தூல விஷபோபமௌன்னு அப்படி அந்த நடையழகர் ரசிச்சதுனால தசரத சக்கரவர்த்தி ராமனை வா போன்னு நடைய ரசிச்சார். ஜனக மகாராஜா ராமனை பார்த்த உடனே அப்படி வர்ணிச்சார் ராமனுடைய அழகையெல்லாம். இப்படி ராஜாக்கள்லேந்து மகர்ஷிகள்லேந்து மகான்கள்லேந்து அத்தனை பேருக்கும் பிரியதர்சனாக இருந்தார். அதனாலத்தான் ஆண்டாள் திருப்பாவையில ராமனை பத்தி சொல்ற பொழுது மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய்னா. மனத்துக்கு இனியவன் யாருன்னா ராமன். எல்லாருடைய மனசுக்கும் பிரியதர்சனாக இருந்தவர். தோள் கண்டார் தோளே கண்டார், தொழுகழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கையாட, எய்வண்ண வெஞ்சிலையே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதேன்னு ராமனை தாமர சுரூபமா வர்ணிச்சிருக்கா எல்லாரும். அப்படிப்பட்ட சொரூபம், அப்படிப்பட்ட அழகு, இதுல எல்லாரும் மயங்கினதுல ஆச்சரியம் இல்ல. விரோதிகளான மூணு ஸ்திரீகள் மயங்கிருக்கா, சூர்பனகை காது மூக்கு அறுபட்டவள் ஜனஸ்தானத்துக்கு ஓடுறா, கரதூஷ்ணாள் கேட்கறா யாராலமா உனக்கு இந்த கதின்னு, ராமனை நன்னா நிந்திக்கணும்னு தான் நினைக்கிறா மனசுக்குள்ள. ஆனா அந்த ராமனை பார்த்த சொரூபம் அப்படி கண் முன்னாடி வருது. அது வந்த உடனே என்னாச்சு, நிந்திக்கணும்னு நினைச்சவள் வாயிலேந்து தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீரகிருஷ்ணா ஜினாம்பரவ்னு இவ்வளவு வர்ணிக்கிறார் ராமன கடைசியில சூர்பனகை. அதே மாதிரி தார வாலி வதமாயி கீழே விழுந்திருக்கான்னு கேள்விப்பட்டு ஓடி வரா, ராமா நீயா தர்மவான், தர்மம்ங்கிற போர்வையை போத்தின் இருக்கக்கூடிய அதர்மவான், என் பர்த்தாவை என்ன காரணத்துக்காக அடிச்சு கீழே தள்ளினேன்னு ராமனை நிந்திக்கணும்னு தான் ஓடி வரா தார. ஆனா ராமன் கோதண்ட ராமனாக புன்சிரிப்பு சிரிச்சுண்டு நிக்கிற அழக பார்த்த உடனே தமப்பிரமேயச்சதுராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச இத்தனை வார்த்தைகளால ராமனை வாழ்த்துறாள் தாரை. கடைசியில மண்டோதரி ராவணன் கீழே விழுந்திருக்கான்னு கேள்விப்பட்டு வரா அங்கேந்து, ராமனை நிந்திக்கணும்னு நினைச்சுண்டு வரா, ராமா உனக்கு நான் நினைக்கிறேன் யாராவது மூத்தவன் ராஜ்யத்துல உட்கார்ந்து

அவனுக்கு பிடிக்கிறது இல்ல. அங்க வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யம், இங்க என் பர்த்தாவு வதம் பண்ணி விபீஷணனுக்கு ராஜ்யம். நான் நினைக்கிறேன் இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவர் அயோத்தியில உங்க அப்பா. உனக்கு ராஜ்யம் இல்லடா, தம்பிக்குதான் ராஜ்யம்னு உன்ன அனுப்பி விட்டுட்டார். அந்த கோபத்தை தகப்பனார் மேல காமிக்க முடியாம இங்க வந்து காமிக்கிறையான்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு வரா ராமன. ஆனா ராமனுடைய சுரூபத்தை பார்த்த உடனே வெக்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனகா சங்க சக்கர கதாதரகான்றா ராமனை பார்த்து. சங்க சக்கர கதாதரனா ராமன மண்டோதரியை தவிர யாரும் சொன்னதே கிடையாது. ராமனே ஒரு நிமிஷம் அப்படி குனிஞ்சு பாத்துக்கிறாரா, நமக்கு தெரியாம எங்க சங்கு சக்கரம் நம்ம கையில வந்ததுன்னு. வில்லு அம்பு தவிர வேற கிடையாது ராமனுக்கு ராமாவதாரத்துல. ஏன்னா மகா பதிவிரதைகளுடைய பார்வை எக்ஸ்ரே லுக்குன்னு சொல்வா மகான்கள். அப்படி மூணு விரோதிகளான ஸ்திரீகள் கூட மயங்கின சுரூபம் யாருன்னா ராமனுடைய சுரூபம். பிரியதர்சனாக இருந்தது ராமனுடைய உயர்ந்த குணம். கஷ்டைக பிரியதர்சனக ஆத்மவான்கோ ஜிதக்ரோதகா துதிமான்கோ அனசூயகா. கோபமே கிடையாது ராமனுக்கு, கோபத்தை ஜெயிச்சவர் ராமன். யாரிடத்திலையும் ராமனுக்கு கோபம் வந்து ராமன் உரக்க பேசினார்ன்றதே ராமாயணத்துல கிடையவே கிடையாது. அதனாலதான் அயோத்தி ஜனங்கள் பிரசாந்தாத்மா சாந்தாத்மா. ராமன் சிரிப்பு கூட எப்படி இருக்கும்னா அந்த உதடு அகலக்கூடிய அளவுதான் ராமனுடைய சிரிப்பு கூட இருக்கும். அப்படி உதட அகலக்கூடிய அளவுக்கு சிரிச்சுண்டே பேசக்கூடியவர் ராமன் எல்லாரோடையும். அப்படி சாந்தாத்மாவாக இருந்தவர். சாந்த குணம்ங்கிறது ராமாயணம் முழுக்க ராமன் கடைபிடித்த ஒரு உயர்ந்த குணம். விரோதிகளிடத்துல கூட ஒரு சாந்தமாக இருந்த ஒரு குணம் ராமனுக்கு. அப்படிப்பட்ட ஜிதக்ரோதகா. ஆனா அதே ராமனை பத்தி இன்னொரு குணம் என்னன்னா, யாருக்கு கோபம் வந்தால் தேவதைகள் கூட நடுங்குவாளோ அப்படிப்பட்ட குணம் உள்ளவன் யாருன்னா வீரா சத்தியபராக்கிரமா. யுத்தகலத்துல மட்டும் ராமனுக்கு கோபம் வந்துருத்துன்னா எவ்வளவு பராம பராக்கிரமசாலியாக கும்பகர்ணன் அந்த ராவணன் அத்தனை பேரையும் ஒரு சூரிய கிரணம் போன்ற ஒரு பாணத்தை போட்டு கிருண்ணஞ்சம்பாரி சம்பிரேஷிதரத கவசம் ராவணேனாபியுத்யன் பிரம்மாஸ்திரேனாஸ்யபிந்தல் கலததிமபலாம் அக்னிசுத்தாஹம் பிரகிருண்ணன் தேவஸ்ரேணி வரோஜீவித சமரமிருதைஹி அக்ஷதைருக்ஷசங்கைஹி லங்கா பர்த்ராச சாகம் நிஜ நகரம் ராவணன் கும்பகர்ணன்லாம் நடுங்கின ஒரு பராக்கிரமம்னா அப்படி யுத்தத்துல கோபம் வந்தா யாருமே ஜெயிக்க முடியாது ராமனை. அப்படிப்பட்ட குணமுள்ளவர் ராமன். அந்த ராவணனை ஜெயிச்சு சீதைய புஷ்பக விமானத்துல அழிச்சுண்டு கிளம்பி அயோத்தி அடைஞ்சு உயர்ந்த ஒரு பட்டாபிஷேகத்தை சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை சுவாமி நடத்தினார்னா அந்த யுத்த களத்துல இருந்த ஒரு வீரம் ராம ராவணையோர் யுத்தம் ராமண ராவண ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது எப்படி இருந்ததுன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் சொல்ல முடியும். வேற உபமானமே அதுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்மவான்கோ ஜிதக்ரோதகா துதிமான்கோ அனசூயகா. பொறாமை பொறாமையே ராமனுக்கு கிடையாது. யாரிடத்திலையும் பொறாமையே கிடையாது. இல்லைன்னா சிறிய தாயார் கூட்டு, அப்பா உனக்கு ராஜ்யம் இல்லை, பரதனை தான் அழிச்சுட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு உன் தகப்பனார் பிரியப்படுறார்னு கைகையை சொல்ற பொழுது ராமனுக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பொறாமையான குணம் இருந்திருந்தால். ஆனா ராமன் எப்படி இருந்தார்? தகப்பனார் கூட்டு பட்டாபிஷேகம்னு சொல்ற பொழுது ராமனுடைய முகம் தாமர மாறி இருந்தது. அதே சிறிய தாயார் கூட்டு ராமானி 14 வருஷம் காட்டுக்கு போனோம்னு சொல்ற பொழுது தம்பிக்குதான் ராஜ்யம்னு சொல்ற பொழுது அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரகினை வென்றதம்மா. ராமனுடைய முகம் எப்படி இருந்ததுதான்? சூரிய உதயத்தை பார்த்து அப்பதான் தாமர புஷ்பம் மலர ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பிரகாசமா இருக்கும் அந்த சமயத்துல! அவ்வளவு பிரகாசமா இருந்தது ராமனுடைய முகம். ராமனுக்கு எந்த பொறாமையாவது உண்டா? தம்பிக்கு ராஜ்யம் கிடைக்கிறது, நமக்கு கிடைக்க போற ராஜ்யம் கிடைக்கலன்னு ஆயிடுத்தேன்னு அதை ஏத்துண்டு ராமன் என்ன சொல்லிட்டு கிளம்பினார் கைகேயிட்டேனா? அம்மா வனபுவிதனு மாத்திர திராணமாஜாபிதம் மேகே சகல புவனபார ஸ்தாபிதோ வர்ஷமூர்த்னி. அம்மா உங்களுக்கு என் மேல எவ்வளவு காருண்யம், பெரத்தியானான என் தலையில ஏற இருந்த ராஜ்யசம என்ற மூட்டையை இறக்கி உங்க பிள்ளையான பரதன் தலையில ஏத்துறே உங்களுக்கு என் பேர்ல எவ்வளவு காருண்யம்னு சொல்லிட்டு ராமன் கிளம்பினார்னா இதை விட ராமனுடைய குணத்தை எப்படி காமிக்க முடியும்? கோனசு

0: உயக அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் வீரியவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதகா சாரித்திரேண சகோயுக்தகா சர்வபூதேஷு கோகிதகா வித்வான் ககா கமர்த்தச்சகா கஷ்டைக பிரியதர்சனகா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதகா திதிமான் கோ அனசூயகா கசியபிப்பியதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. இப்படிப்பட்ட 16 குணங்களும் ராமாயணத்தில் அங்கங்க அங்கங்க நாம ராமனிடத்தை பார்க்க முடிஞ்சதுனால்தான் வால்மீகி கேட்ட இந்த கேள்விக்கு நாரத மகரிஷி 16 குணங்களுக்கும் சொந்தமுள்ளவன் ராமன்னு சொல்லி சம்க்ஷேப ராமாயணத்தை சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களால வால்மீகி எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு விஷயம் ராமனுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லி நான் பூர்த்தி பண்றேன்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராமகுணானுபவம் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பள்ளிக்கொண்டா கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி போச்சம்பள்ளி ஊத்து நாலுமுக்கு வாணியம்பாடி தென்கனிக்கோட்டை ராணிப்பேட்டை காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தருமபுரி நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை கரூர் மதுரை திருவள்ளூர் ராமநாதபுரம் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1-7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1-7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு சேலம் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற

புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். 5:30 வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குறள் அமுதம்.

தமக்கு நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்ல.

0: என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
2: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 358வது பகுதி. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறை ஆட்டிற்கான பசுந்தீவனங்கள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் கண்காணிப்பு கேமரா இயங்கும் விதம். எழுதி வழங்குபவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம். போதைப்பொருள் இல்லாத உலகம் செய்வோம் எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகாணம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 அரங்கிசை, ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி சிறீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ரித்விக் ராஜா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை வானிலை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் பன்முக திறமை இசை மற்றும் கலைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் விருந்தா ரமணன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். அழகான கூடு கட்டும் தூக்கணாங்குருவி பற்றி ஒரு சில துளிகள் உங்களுக்காக. அடுத்து என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள். பிற்பகல் 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம். தேசிய வலு தூக்கும் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 359வது பகுதி. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 3வது பகுதி. காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மூத்தக ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ராமசாமி சுதர்சன் அவர்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.1°C, குறைந்தளவு 29.5°C, காற்றில் ஈரப்பதம் 69%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 40-41°C ஒட்டியும், குறைந்தளவு 29

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வந்தியத்தேவன் ஏறியிருந்த கப்பல் சிக்கிக்கொண்டு தத்தளித்த அதே சுழிக்காற்றில் பார்த்திபேந்திரனுடைய கப்பலும் அகப்பட்டு கொண்டது. ஆனால் இந்த கப்பலில் அந்த சுழிக்காற்றின் தன்மையை அறிந்தவர்களும் கப்பலோட்டும் கலையில் வல்லவர்களுமான மாலுமிகள் இருந்தார்கள். பாய்மரங்களில் விரித்திருந்த பாய்களை அவர்கள் இறக்கி சுற்றி வைத்தார்கள். காற்றின் வேகம் முழுவதையும் கப்பல் எதிர்த்து நிற்பது அவசியமில்லாத வண்ணமாக கப்பலின் சுக்கானை பிடித்து இயக்கி வந்தார்கள். ஒரு நிமிஷம் கப்பல் அடியோடு சாய்ந்து இதோ கவிழ்ந்து விட்டது என்று தோன்றும், மறுநிமிஷம் சமாளித்துக் கொண்டு நிமிர்ந்து நிற்கும். மலை போன்ற அலைகள் அந்த கப்பலை எத்தனைதான் தாக்கியும் அதில் இணைக்கப்பட்டிருந்த மரங்களும் பலகைகளும் சிறிதேனும் பிளந்து கொடுக்க வேண்டுமே, கிடையவே கிடையாது. சமுத்திரராஜன் அந்த கப்பலை பந்து ஆடுவது போல தூக்கி எறிந்து விளையாடினான். சுழிக்காற்று அந்த கப்பலை பம்பரம் சுழற்றுவது போல சுழற்றி சுழற்றி அலைத்தது. வானத்திலிருந்து வெள்ளம் பொழிந்து அந்த கப்பலை கடலில் அமுக்கி அழித்துவிட பார்த்தது. சோழநாட்டு தச்சு வேலை நிபுணர்கள் கட்டிய அந்த கப்பலை, தமிழகத்தின் புகழ்பெற்ற மாலுமிகள் செலுத்திய அந்த கப்பலை கடலும் மழையும் காற்றும் சேர்ந்து தாக்கியும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதை காட்டிலும் கொடிய சுழிக்காற்றுடன் சண்ட மாறுதங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், சமாளித்திருக்கிறேன். ஆகையால் கவலைப்பட தேவையில்லை என்று கலபதி கூறினான். ஆனால் அவன் பார்த்திபேந்திரனிடம் இளவரசரிடமும் வேறொரு அபாயத்தை பற்றி தன் பயத்தை வெளியிட்டான். கரிய மேகங்கள் திரண்டு வந்த வானை மூடி நாலாபுறமும் இருள் சூடத் தொடங்கிவிட்டன. போதாததற்கு சோனாமாரியாக மழையும் பெய்தது. கடலில் எழுந்த அலைகளோ வரிசை வரிசையான மலைத்தொடர்களைப் போல கப்பலை சுற்றி திரையிட்டு மறைத்தன. இந்த நிலையில் அவர்கள் எந்த கப்பலை தேடிச் சென்றார்களோ அது வெகு சமீபத்தில் வந்தாலும் பார்க்க முடியாது. அந்த கப்பலும் இதைப்போலத்தான் சுற்றி சுழன்று தத்தளித்துக் கொண்டிருக்கும். கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதினால் இரண்டும் சுக்கல் சுக்கலாகி போய்விடும். கப்பலில் உள்ளவர்களின் கதி அதோகதிதான். ஆகவே சுழிக்காற்றின் அபாயத்தை காட்டிலும் சுற்றிலும் ஒன்றும் பார்க்க முடியாமல் இருப்பதுதான் அதிக அபாயம் என்று அந்த மரக்கப்பல் தலைவன் கூறினான். இது இளவரசருக்கு தெரிந்த விஷயம்தான். ஆகவே அவர் அத்தனை காற்றிலும் மழையிலும் கப்பலின் ஓரமாக நின்று கொண்டு தன் கூரிய கண்களின் பார்வையை நாலாபுறமும் செலுத்திக் கொண்டிருந்தார். மின்னல் மின்னிய போதெல்லாம் அவருடைய கண்கள் அதிவேகமாக சுழன்று சுற்றுப்புறமெங்கும் உற்று பார்த்தன. அவருடைய உள்ளம் எப்படி தத்தளித்துக் கொண்டிருந்தது என்பதை சொல்லி முடியாது. தன் அருமை தமக்கை அனுப்பிய தூதன் முரட்டு அராபியர்களிடமும் கொலைகார மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அது போதாது என்று இந்த சுழிக்காற்று வேறு வந்து சேர்ந்தது. ஒருவேளை அந்த வீரவாலிபன் ஏறியுள்ள கப்பலை கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுமோ? கண்டுபிடித்தாலும் அவனை உயிரோடு காண்பது சாத்தியமா? கலபதி அஞ்சுவது போல அவன் ஏறியிருக்கும் கப்பல் மேல் நம் கப்பல் மோதி இரண்டும் கடலில் மூழ்கினால் வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் தந்தையிடம் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுவது யார்? பார்த்திபேந்திரனிடம் அந்த குடும்ப ரகசியத்தை கூறுவது இயலாத காரியம். கூறினால் அந்த பல்லவனுக்கு அது கேலியாயிருக்கும். அதன் முக்கியத்துவத்தை அவன் உணரமாட்டான். இதுகாரும் இளவரசர் செய்ய எண்ணிய காரியம் இதிலும் தோல்வி அடைந்ததில்லை. இப்போது தோல்வி ஏற்பட்டு விடுமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. பொன்னியின் செல்வனுக்கு தீங்கு நேருவதையோ தோல்வி ஏற்படுவதையோ சமுத்திரராஜன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். இருளையும் மழையையும் கிடித்து கொண்டு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருந்த இளவரசரும் அந்த பேரிடி முழக்கத்தை கேட்டார். அப்போது மின்னிய மின்னலுக்கு அவரும் கண்களை சிறிது மூடிக்கொள்ள வேண்டியதாயிற்று. கண்ணை திறந்து பார்த்தபோது மின்னல் வெளிச்சமில்லாத வேறொரு வெளிச்சத்தைக் கண்டார். சற்று தூரத்தில் ஒரு கப்பல் விரித்த பாய்மரங்களுடன் பேயாடுவது போல் ஆடிக்கொண்டிருந்தது. அதன் பாய்மரத்தின் உச்சியில் தீப்பற்றி எரிந்தது. அந்த தீயின் வெளிச்சத்தில் இளவரசர் அதில் ஒரு மனிதன் பாய்மரத்தோடு சேர்த்து நிற்பதைக் கண்டார். கடவுளே, இத்தகைய அற்புதமும் நடக்கக்கூடுமா? அவன் அந்த வீர இளைஞனாகிய வந்தியத்தேவன்தான். அவன் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறான்? மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? அதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. செய்ய வேண்டியது என்னதென்பதை ஒரு நொடி பொழுதில் இளவரசர் தீர்மானித்துக் கொண்டார். அவர் பார்த்த காட்சியை கப்பலில் இருந்த மற்றவர்களும் பலரும் பார்த்தார்கள். அதோ என்று அவர்கள் ஏக காலத்தில் எழுப்பிய பெரிய கூச்சல் காற்றின் பயங்கர சப்தத்தையும் மீறிக்கொண்டு எழுந்தது. கப்பலோடு சேர்த்து கட்டியிருந்த படகண்டை போய் இளவரசர் நின்று கொண்டு அருகில் நின்ற மாலுமிகளை பார்த்து, உங்களில் யார் என்னுடன் வருவீர்கள் என்று உரத்த குரலில் கேட்டார். அவர் செய்ய உத்தேசித்த காரியம் என்னதென்று ஊகித்தறிந்து மாலுமிகள் திகைத்தார்கள். ஆயினும் பலர் போட்டியிட்டு முன்வந்தார்கள். பார்த்திபேந்திரனும் கலபதியும் வந்து தடுக்க பார்த்தார்கள். இளவரசரே, இதென்ன காரியம்? இந்த கொந்தளிக்கும் கடலில் படகு எப்படி

0: பயன்படுத்த முடியும். எரிகின்ற கடலில் உள்ளவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். தாங்கள் போக வேண்டாம். போவதற்கு எங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றான் பார்த்திபேந்திரன்.
1: ஜாக்கிரதை, இந்த சமயம் என்னை தடுக்க பார்க்கிறவர்களை நான் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்று ராஜகம்பீரமான அதிகார தோரணையில் கூறினார் இளவரசர். அதே சமயத்தில் படகை அவிழ்த்து விட்டார். உங்களில் இரண்டு பேர் போதும், வாருங்கள் என்றார்.
0: படகு கடலில் இறங்கியது. இளவரசர் அவர் குறிப்பிட்ட இருவரும் அதில் குதித்தார்கள். மறுகணமே படகு கப்பலை விட்டு அகன்று சென்றது. அலைகளின் மேல் ஆவேசக் கூத்து ஆடியது. இளவரசரும் மற்ற இருவரும் துடுப்புக்களை பலங்கொண்ட மட்டும் வலித்தார்கள். சிறிது சிறிதாக படகு எரிகின்ற கப்பலை அணுகியது. இதற்குள் தீ உச்சியிலிருந்து பாதி பாய்மரம் வரையில் இறங்கிவிட்டிருந்தது. ஆனால் வந்தியத்தேவனோ அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் தீயின் வெளிச்சத்தில் கப்பலை பார்த்தான். கப்பலிலிருந்து இறக்கப்பட்டு வந்த படகையும் பார்த்தான். அந்த அதிசயத்தில் தன்னை மறந்திருந்தான். தான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை.
2: குதி, கடலில் குதி
0: என்று கத்தினார் இளவரசர். அவன் காதில் எதுவும் விழவில்லை. செயலற்ற பதுமையைப் போல நின்று கொண்டிருந்தான். ஆயிற்று. இன்னும் சிறிது நேரம் தாமதித்தால் கப்பல் அடித்தளத்திற்கு நெருப்பு வந்துவிடும். கப்பல் முழுகிவிடும். அப்புறம் அவனை காப்பாற்றுவது இயலாத காரியமாகிவிடும். என்ன செய்ய வேண்டும் என்பதை மறுபடியும் இளவரசர் ஒரு நொடியில் முடிவு செய்தார். இத்தகைய சந்தர்ப்பங்களுக்கென்று அந்த அபாயப் படகில் சேர்த்து கட்டியிருந்த நீள கயிற்றின் இன்னொரு நுனியை தமது இடுப்பில் சுற்றி இறுக்கி கட்டிக்கொண்டார். மாலுமிகள் இருவருக்கும் எச்சரிக்கை செய்துவிட்டு கடலில் குதித்தார். இத்தனை நேரம் படகுடன் விளையாடிய அலைகள் இப்போது இளவரசருடன் விளையாடின. ஒரு கணம் அவரை வானுக்கு உயர்த்தின, மறுகணம் பாதாளத்தில் தள்ளின. என்றாலும் இளவரசர் திசையும் குறியும் தவறாமல் எரிகின்ற கப்பலை நோக்கி வேகமாக போய்க் கொண்டிருந்தார். ஒரு பெரிய
3: மிகப்பெரிய அலை வந்தது.
0: இளவரசர் மேலே அது விழுந்திருந்தால் அவரை அமுக்கி கடலின் அடியில் கொண்டு போயிருக்க கூடும். ஆனால் அது நல்ல அலை. இளவரசருக்கு ஏவல் செய்ய வந்தது. அவரை தன் உச்சியில் வைத்து தூக்கிக் கொண்டு போய் எரிகின்ற கப்பலின் மேல் தளத்தில் எரிந்தது. ஏற்கனவே கட்டு அவிழ்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்ததும் ஆ என்று அலறி அவரை எடுப்பதற்காக தாவி குனிந்தான். இளவரசர் அவனுடைய கழுத்தை அப்படியே இறுக்கி கட்டிக்கொண்டார். அவன் காதுக்குள் என்னை பிடித்துக் கொண்டு வா, விட்டுவிடாதே என்றார். சொல்லி முடித்த தட்சணமே இருவரும் மறுபடியும் கடலில் மிதந்து அலைகளினால் மொத்துண்டார்கள். மாலுமிகள் துடுப்பு தள்ளுவதை நிறுத்தி கயிற்றை பிடித்து இழுக்கலானார்கள். இளவரசரும் அவரை உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனும் படகை அணுகினார்கள். படகை பிடித்து அதில் ஏறுவது எளிய காரியமில்லை. அலைகளுடன் போராடி கொண்டு வந்தியத்தேவனையும் தாங்கிக் கொண்டு படகில் ஏறுவதற்கு முயன்ற ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக இருந்தது. இதோ படகு கைக்கு அகப்படுவது போல இருக்கும், அடுத்த கணம் எட்டாத தூரத்தில் போய்விடும். கடைசியாக அதற்கும் ஒரு பெரிய அலை உதவி செய்தது. படகின் அருகில் உயரமாக எழுந்த அந்த பேரலையோடு அவர்களும் எழுந்தார்கள். மாலுமிகளின் உதவியுடன் படகில் குதித்தார்கள்.
2: துடுப்பை வலியுங்கள், வேகமாய் வலியுங்கள் என்றார் இளவரசர்.
0: ஏனென்றால் எரிகின்ற கப்பல் கடலில் முழுகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்படி முழுகும் போது ஏற்படும் கொந்தளிப்பில் படகு கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துவிடும். அது மட்டுமன்று, கப்பல் முழுகி தீ அணைந்துவிட்டால் பிறகு மற்றொரு கப்பலை அவர்கள் பிடிப்பது அசாத்தியமாகிவிடலாம்.
4: ஆஹா, அதோ கப்பல் முழுகத் தொடங்கிவிட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த பாய்மரங்களுடனே அது கடலில் முழுகிய காட்சிதான்
3: என்ன பயங்கர சௌந்தர்யமாயிருந்தது.
0: அதை அவர்களால் அதிக நேரம் அனுபவிக்க முடியவில்லை. இளவரசர் எதிர்பார்த்தது போலவே கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு, வானளாவி மேலெழுந்து அலைகள். படகு என்னமோ அலைகளை சமாளித்துக் கொண்டது. ஆனால் எரிந்த கப்பல் மூழ்கியதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளில் மற்றொரு கப்பல் இருந்த இடமே தெரியாமல் போயிற்று. திக்கு திசை ஒன்றுமே தெரியவில்லை. படகும் கப்பலும் ஒன்றையொன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அகன்று போய்க் கொண்டிருக்கின்றனவோ, அதை தெரிந்து கொள்ளவும் வழியில்லை. இரண்டிலும் அபாயம் உண்டு. இருட்டில் கப்பல் இருக்குமிடம் தெரியாமல் அதை நெருங்கிச் சென்று முட்டிக்கொண்டால் படகு துகள் துகளாகும். விலகிப் போய்விட்டால் கேட்பானேன், நடுக்கடலில் காரிருளில் அந்த சின்னஞ்சிறு படகினால் என்ன செய்ய முடியும்?
5: சமுத்திரராஜனே, உன் காதலி பொன்னி நதி தந்த அருமைச் செல்வனை நீதான் காப்பாற்ற வேண்டும்.
6: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
7: தன்மாத்திரை, இந்த சொல்லுக்கு மூலம் அல்லது அடிப்படைன்னு பொருள். சப்த தன்மாத்திரைனா பேரொலியின் மூலம். ஒலியின் தன்மையை கொண்டது ஆகாயம். தொடு உணர்ச்சிங்கிற தன்மாத்திரை வாயுவில் இருக்குது. இந்த வரிசையில் உருவத்தின் தன்மை

0: தீயில சுவையின் தன்மை, நீரில மனத்தின் தன்மை, நிலத்தில, இப்படி பொருந்தியிருக்கு. ஆக பஞ்சபூதங்கள் எனப்படும் ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் இந்த கிரமத்தில் அமைந்துள்ளன. சுருங்கச் சொன்னா, மண் அதாவது பூமி அஞ்சு பூதங்களுக்கும் இருப்பிடும். மனிதனுக்கு எல்லா வகையிலும் ஆதாரம் பூமி. எந்த படைப்பும் இங்கிருந்துதான் தொடங்குது, இலக்கிய படைப்பு உட்பட. பஞ்சபூத தத்துவங்களை பொருத்தமா அமைக்க வல்ல எழுத்தாளனின் படைப்பு தான் மற்றதை விஞ்சி நிற்கும்னு மேதைகள் கருதுறாங்க. நேர்களே, இந்த நெடுங்கதையில கல்கியார் தொடாத விஷயமே இல்லைங்கிறத பார்த்துக்கிட்டு வரும். மனத்தை நுகர மூக்கு, சுவைக்கு வாய், பார்வைக்கு கண், தொடு உணர்ச்சிக்கு தோல், ஒலிக்கு காது, இப்படி ஐம்புலன்களாலும் வந்தியத்தேவனுக்கு கிடைச்ச அனுபவத்தை குழந்தையிலிருந்து திருவையாறு போற வழியில நேர்த்தியா வர்ணிச்சார். நெல்லை புழுக்கும் மனம், கம்பு வறுக்கும் மனம் நாசிக்கு, இறைச்சி வதக்கிறதால நாவில ஜலம் ஊறினது வாய்க்கு, வழியெல்லாம் இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு, ஆற்றங்கரை காத்து மெய்க்கு, சிறுவர்களின் புல்லாங்குழல் இசை செவிக்கு விருந்தா அமைச்சிருந்தார். இப்படி நடுக்கடல்ல பெரிய கப்பல்ல தனியே விடப்பட்ட வந்தியத்தேவனை மையமா வச்சு நம்மையும் அந்த பயங்கர அனுபவத்துல பங்கு கொள்ள பண்ணிட்டார். பஞ்சபூதங்கள்ல நீரும் காற்றும் கப்பலை அழுக்கும் முயற்சியில தோல்வி கண்டன. இப்ப தீக்கடவுளான அக்னி பகவான் தோன்றி இருக்கிறார். நிலைமையின் தீவிரத்தை சுருக்கமா சொல்லி விறுவிறுப்ப கூட்டியிருக்கார். தலைக்கு மேல போயாச்சு, இனி சாண் போனா என்ன, முழம் போனா என்னன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? பாய்மரத்து உச்சியில தீப்பிடிச்ச நிலையில இந்த மனநிலைக்கு வந்துட்டான் வந்தியத்தேவன். இப்ப கொஞ்சம் கூட மனக்லேசம், அதாவது மனக்கவலை இல்லை. அடுத்த தொடர் சண்டமாருதம். மருத்துனா காற்று, சண்டமாருதம் கடுங்காற்று, இதன் எதிர்ச்சொல் மந்த மாருதம், இளந்தென்றல். பார்த்திபேந்திரனின் கலபதி சொன்ன இன்னொரு தொடர் சோனாமாரி. சோனம்னா முகில், சோனா வாரி பெருமழை விடாமழை. மாரி என்பதும் மழையைத்தான் குறிக்கும், வாரி நீர். சொல்லி முடிச்ச தக்ஷணமே கடலில் இளவரசரும் வந்தியத்தேவனும் மிதந்தார்கள்னு சொல்றார். தக்ஷணமே என்றால் உடனே. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள், இப்பொழுது திரை இசை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் பணம் படைத்தவன் திரைப்பட பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்க தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர்

அமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது

0: ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த மூன்று உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. நேயர்களினை கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில். மனசுக்குள் மத்தாப்பு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30க்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது.
1: பாரத அன்னையே, நீங்கள் சொன்னதிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். தமிழகத்தில் சிறந்த அரசு

0: ஆளுமைகளாக அப்போது திகழ்ந்தவர்கள் பற்றியும்
1: சொல்லுங்களேன். மகனே, எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் செயல்களால் இந்த மண்ணின் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார்கள். அதன் மூலமே மக்களை திரட்டி அவர்கள் மனங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று முழங்கிய என் வீரமைந்தன் முத்துராமலிங்கம் அவர்களில் ஒருவன். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற பெயர். அன்று மரியாதையுடன் இந்த மண்ணின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எதிரொலித்தது. தென்னகத்தில் சுதந்திர போரை முன்னின்று நடத்திய தீரர்களில் முதன்மையானவன் அவன். நான் அர்ஜுனன் என்றால் முத்துராமலிங்கத்தேவர்தான் சாரதி என்றான் ராஜகோபாலாச்சாரி. மதுரையில் ஏ வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய பிரவேசம் நடந்த போது எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முத்துராமலிங்கத்தை தான் சத்தியாகிரகிகளுக்கு துணையாக இருக்குமாறு சொன்னான் ராஜகோபாலாச்சாரி. நீதி கட்சியினர் செய்த அத்துமீறல்களை முறியடித்து தேசிய முழக்கங்களை எழுப்பி காங்கிரசை காத்தவர் என்ற பாராட்டை தீரர் சத்தியமூர்த்தியிடம் பெற்றவன் அவன். கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் 1908 பிறந்தவன். தன் 19 வயதில் சென்னை சென்றான். வழக்கறிஞரான காங்கிரஸ் தலைவர் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்காரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் அவனுக்கு புத்துணர்வு கொடுத்தது. அந்த சிறுவயதிலேயே தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து சுதந்திர போராட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டான். காங்கிரஸ் சார்பில் தேர்தல்களில் பங்கேற்று வெற்றிகளை பெற்றான். 1937 நடந்த சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சி சார்பில் நின்றான். சமஸ்தானத்தில் மன்னருக்கு எதிராக இவரும் போட்டியிட முடியாத நிலையில் முத்துராமலிங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. அவனே அதில் வெற்றியும் பெற்றான். சாத்தூர் தொகுதியில் நின்ற காமராஜை கடும் எதிர்ப்புக்கு இடையே வெற்றி பெற வைத்தவன் அவன். சுபாஷ் சந்திரபோஸின் தீவிர பக்தன் அவன். காங்கிரஸில் இருந்து வெளியேறி ஃபார்வர்டு பிளாக் எனும் கட்சியை சுபாஷ் தொடங்கிய போது முத்துராமலிங்கம் அதில் அங்கம் வகித்தான். சுபாஷின் தமிழ் முகமாகவே அறியப்பட்டான் முத்துராமலிங்கம். சுபாஷின் இந்திய தேசிய ராணுவத்துக்கு தமிழ் மண்ணில் இருந்து பெருமளவில் வீரர்களை அனுப்பி வைத்தான். தமிழர் உள்ளங்களில் தனியிடம் பெற்றவன் அவன். அவனால் மலேசியாவிலும் ரங்கூனிலும் இருந்த தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் பெரும் பங்காற்றினார்கள். 2 உலகப் போர் நேரத்தில் மதுரையை விட்டு வெளியே போக முத்துராமலிங்கத்துக்கு தடை விதித்தார்கள். அவனோ தடையை மீறி பசும்பொன் சென்ற போது திருப்புவனத்தில் கைது செய்யப்பட்டு 18 சிறை தண்டனை பெற்றான். 18 சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவனை திருச்சி சிறைச்சாலை வாசலில் மீண்டும் கைது செய்தார்கள். அவன் மீது ஆங்கிலேயர்களுக்கு அவ்வளவு பயம் இருந்தது. அதனால் அவதூறுகளையும் மள்ளி வீசினார்கள். திருச்சி, வேலூர், அலிபுரம், ராஜமன்றி, அம்ரோட்டி என அவன் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாம் பெரும் தவச்சாலைகள் தான். அவனது தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்ற முழக்கம்தான். அன்று நீதி கட்சியினர் துணையுடன் பிரிட்டிஷார் மேற்கொண்ட பிரிவினை பிரச்சாரத்துக்கு பலத்த அடி கொடுத்து தமிழர்களை தேசிய சிந்தனையில் போராட வைத்தது. இன்னொரு புறம் தென்னகத்தில் காங்கிரசின் முகமாக அறியப்பட்டவன் காமராஜ். 1903 விருதுப்பட்டியில் மிகச்சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். காமாட்சி என்பது அவன் பெயர். ராஜா என்ற சொல்லையும் சேர்த்து காமராஜ் என அவனை அழைத்தார்கள். குடும்பச் சூழலால் 6 வகுப்போடு அவன் கல்வி நின்று போனது.

அந்த சிறுவயதில் தாய் மாமனது ஜவுளிக்கடையில் வேலை செய்யும்படியானது. நாட்டின் சுதந்திர போராட்ட தீப்பொறி அவன் உள்ளத்தே புகுந்தது. 1919 ஜலியான்வாலாபாக் படுகொலையை அடுத்து நடந்த ரௌலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அவன் கலந்து கொண்டான். 1920 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டான். வீட்டில் திருமண பேச்சு எழுந்தபோது அதை மறுத்து நாட்டுக்காகவே என் வாழ்க்கை என்று உறுதியாக இருந்தான். அந்த நாட்களில் விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கமே இருந்தது. கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று சுதந்திர தீயை மூட்டினான் காமராஜ். பெரும் தலைவர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்தினான். விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கத்தை அடியோடு அழித்தான். சத்தியமூர்த்தியை தனது அரசியல் குருவாக கருதி வணங்கினான் காமராஜ். பின்னாளில் மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் ஆனான். ஆயுத சட்டம் கொண்டு வந்து இந்தியர்கள் எவரும் ஆயுதம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று தடை விதித்தது ஆங்கில அரசு. அதை மீறி கையில் வாளேந்தி ஊர்வலம் வந்தான். இந்த போராட்டத்துக்கு பிறகு சென்னை மாகாண அரசு மலபார் பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இந்த தடையை விலக்கிக் கொண்டது. 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் போது மிக கொடூரனாக திகழ்ந்த கர்னல் நீலுக்கு சென்னையில் சிலை வைக்கப்பட்டது. இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று காந்தியின் ஒப்புதலுடன் போராட்டத்தை நடத்தினான் காமராஜ். 1928 சைமன் கமிஷன் மதுரை வந்தபோது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினான். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவன் பங்கு மிக பெரிதுதான். அவன் நடத்திய போராட்டங்களுக்காக அவ்வப்போது சிறை தண்டனைகளும் பெற்றான். விடுதலை வேள்வியில் மட்டுமல்ல, சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். பீகார் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாபு ராஜேந்திர பிரசாத் மூலம் உதவிகளை செய்தான். நேரு தமிழகம் வந்த போதெல்லாம் காமராஜ் உடனிருந்தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக தேர்வான காமராஜ் பின்னாளில் தென்னிந்தியாவின் காங்கிரஸ் முகம் என்றானான். 1940 காமராஜை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தான் சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தியால் அடையாளம் காணப்பட்ட காமராஜ் என் வரலாற்றில் ஒரு சகாப்தமாகவே தன்னை நிலைநிறுத்திவிட்டான்.

0: எப்பொழுது பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
2: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்ப பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும்

பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதியுதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம்

0: மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
1: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ₹78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் ₹350 மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
2: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி மிக்சி கிரைண்டரு லைட்டு ஃபேனு எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
3: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி

0: செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர

0: மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:30. ஆகாஷ்வாணி நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பண்ணை செய்திகள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு சணப்பு கொளிஞ்சி அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள்

உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப் பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்போது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80 முதல் 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகு தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டு புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டு புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30.

0: அது எப்படி அவளுக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே.
1: என்ன வெண்பாக்கா, ஏதோ பலமான யோசனை போல. நான் வந்தது கூட கவனிக்காம அங்கிட்டும் இங்கிட்டுமா குட்டி போட்ட பூனை கணக்கா நடந்துகிட்டு இருக்கீங்க.
0: வா முத்தழகு, வா வா, உன்னை பத்தி தான்.

0: தேடிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட.
1: என்ன பத்தியா? என்ன விஷயம்க்கா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன்.
0: அது இருக்கட்டும் புள்ள, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்.
1: அக்கா, அதான் வந்துட்டேன்ல, உங்க முன்னாடி தானே கல்லு மாதிரி நிக்கிறேன். அப்புறம் என்ன, கேளுங்க.
0: நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செம்மறி ஆடுகளை வளர்க்கணும்னு முடிவு பண்ணி ஆட்டுக்குட்டிகளை தேர்வு செஞ்சு வாங்கியாந்தோம்.
1: ஆமா, இப்போ அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
0: கொஞ்ச இரு முத்தழகு, முழுசா நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா பேசு. நாம ரெண்டு பேரும் தான் ஒன்னாதான் கொட்டகை அமைச்சோம், ஒரே மாதிரிதான் பராமரிப்பு நடவடிக்கை எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். ஆனா உன் பண்ணையில மட்டும் ஆடுகளோட உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
1: அக்கா, அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
0: என்ன முத்தழகு? அது
1: செம்மறி ஆடுகளுக்கு நான் பசு தீவனங்களை தான் தீவனமா கொடுக்கறேன். அதனாலதான் நல்ல ஆரோக்கியமான முறையில உற்பத்தி அதிகரிச்சு இப்ப எனக்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு.
0: ஏன் முத்தழகு, எனக்கு நீ இதை ஏன் சொல்லவே இல்ல?
1: அக்கா, நான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்குமே இத பத்தி தெரியாதுக்கா, என் மச்சான் தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் தகவல்களை கேட்க வச்சாரு.
0: அப்படியா, அது என்ன தகவல்? எனக்கும் கொஞ்சம் சொல்ல.
1: சொல்றேன்க்கா, செம்மறி ஆட்டிற்கான பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவங்க தான் தகவல்களை சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அந்த பதிவு இருக்கு, இப்ப வைக்கிறேன், கேளுங்க.
2: செம்மறி ஆடு வளர்ப்பு என்பது நமது கிராமப்புறங்களில் இளைஞர்களுக்கும் சரி மகளிர்களுக்கும் சுய வேலைவாய்ப்பு திட்டமாக தான் அமையுது. நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 740 லட்சம் செம்மறி ஆடுகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 45 லட்சம் செம்மறி ஆடுகள் இருக்கின்றது. முக்கியமான இனங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிவப்பு, கீழக்கரைசல், ராமநாதபுரம் வெள்ளை, திருச்சி கருப்பு, வேம்பூர் மற்றும் மேச்சேரி போன்ற இனங்கள் இறைச்சிக்காக உற்பத்தி செய்கிறாங்க. முக்கியமாக நீலகிரி இனம் மற்றும் நம்ம ஒரு தரமான கம்பள இன செம்மறி ஆடாகும். இது பெரிய ஒரு மக்கத்தொகைக்கு ஏற்ப நம்ம வந்து இறைச்சி உற்பத்தியை செய்யணுங்கிறது காலத்தின் கட்டாயம், அது அவசியமாகிறது. அதனால் செம்மறி ஆடு வளர்ப்பில் வந்து அதிகமான வளர்ச்சி எட்டணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம தீவனத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தீவன மேலாண்மை செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாகும். இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் வந்து பொதுவாக முழு நேர மேய்ச்சல் தரையை நம்பி தான் விவசாயிகள் வந்து செம்மறி ஆடுகள் வளர்க்குறாங்க. அது வந்து தரமான மேய்ச்சல் நிலம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா தரிசு நிலத்துலேயும் சரி உபயோகமற்ற நிலங்கள்லேயும் சரி குறைவான அளவே நம்ம வந்து புல்லெல்லாம் பார்க்க முடியுது. அதில் புரதச்சத்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நல்ல மேய்ச்சல் இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 முதல் 10 மணி நேரம் மேய்ச்சலுக்கு போகும். அப்படி போகிற செம்மறி ஆடுகளில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 50 கிராம் தான் எடை வந்து உடல் எடை கூடும். நல்ல மேய்ச்சல் நிலங்கள் தேடி ஊர் ஊராக அழைத்து சென்று அந்த செம்மறி ஆடுகளை மேய்க்கிறாங்க. அது வளர்ந்த பொருட்களை வந்து முதல்ல மாடுகள் மேயும், அதுக்கு பின்பாடு இந்த செம்மறி ஆடுகள் புல்லினுடைய அடிப்பாகத்தை செம்மறி ஆடுகளில் மேயிறது. இது வந்து அதன் ஆடுகளுடைய வாய் அமைப்பு இவ்வகை இருக்கிறதுனால சிறு சிறு பொருட்களை கூட அது நல்ல உண்ணும். அதனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து அது திரும்பி கொட்டகைக்கு வந்ததுக்கு அப்புறமாக பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறமாக சில விவசாயிகள் பசுந்தீவனம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, மர இலைகளையும் கொடுக்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க சிறப்பான வகையில் நம்ம பசுந்தீவனம் உற்பத்தி செஞ்சு செம்மறி ஆடு வளர்த்தா தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா பசுந்தீவனத்தில் வந்து முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 80% ஈரப்பதம் இருக்கிறதுனால கால்நடை உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து அது போக்கும். அது மட்டும் இல்லை, செரிக்கக்கூடிய நார் சத்து இருக்கிறது, மாவு சத்து இருக்கிறது, இதனால் எரிசக்தி நல்ல கிடைக்கிறது, புரதம் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியும் செரிமானத்தன்மையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கால்நடைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஓரணு நுண்ணுயிர்கள்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த மாவு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது எண்ணிக்கையில் ரொம்ப பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கரையும் தாது உப்புகள், விட்டமின்கள் அது போன்ற இருக்கிறதுனால சினை பிடிக்கிறதுக்கும் சரி குட்டிகளை வந்து நல்ல செழுமையாக வளர்கிறதுக்கும் இந்த தாது உப்புகளும் விட்டமினும் உதவியாக இருக்கும். சுவையாக இருக்கிறதுனால பசுந்தீவனம் வந்து நல்ல விரும்பி சாப்பிடும். அதிகமாகவும் சாப்பிட்றதுனால அதிக உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறப்பான பசுந்தீவனங்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக செம்மறி ஆடுகளில் வருடம் முழுவதும் ஒரே மாதிரி சீரான அளவு வந்து தேவைப்படாது. பொதுவாக வளரும் பருவ ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வார வயதிற்கு மேற்பட்ட பருவ ஆட்டுக்குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னு வைங்க ஒரு நாளைக்கு 1 லிருந்து 1.5 கிலோ வரை பசுந்தீவனம் தேவைப்படும். அது வந்து புல் வகையும் தானிய வகையும் கலந்த மாதிரி இருக்கலாம். 1/2 கிலோ வந்து பயிர்

தீவனம் இருக்கணும். அந்த பயிர் வகையில் தான் அரை கிலோவில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த புல் வகையோ தானிய வகையோ மேய்ச்சலில் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மழைக்காலங்களில். மேய்ச்சல் தரமானதாக இல்லாத பட்சத்தில் என்னென்னா, கூடுதலாக நம்ம தனியாக பயிர் செய்து புல் வகையும் தானிய வகையும் பயிர் வகையும் தனியாக கொடுக்கறது மிகச்சிறந்தது. கலப்பு தீவனமும் தேவைப்படும். அது வந்து மேய்ச்சலுடைய தரத்தை பொறுத்து இந்த தீவனங்கள் அளவை வந்து நம்ம முடிவு செய்யணும். புல் வகை தீவனம் எடுத்திங்கன்னா கோ 5 கோ 6 இதெல்லாம் கம்புனே பேர் ஒட்டு புல். அதே மாதிரி கினியா புல் கோ GG 3 என்ற கினியா புல் இருக்கிறது. பாரா புல், கொழுக்கட்டை புல் இதெல்லாம் புல் வகையை சேர்ந்தது. இதெல்லாம் வளரும் ஆடுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ இதிலிருந்து 1.5 கிலோ வரை நம்ம கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு போக இதை அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து வந்தோம்னா 4 ஒன்றுக்கு கிட்டத்தட்ட செம்மறி ஆடில் வந்து ஒரு ஆட்டுக்கு 1 நாளைக்கு 100 கிராம் வரை எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. 9 மாத வயதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 முதல் 30 கிலோ வரை அந்த ஆட்டு எடை வந்து வந்துடும். அந்த மாதிரி ஆடு எடை எட்டிய பிறகு பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வரை நம்ம வந்து அந்த புல் வகை கொடுக்கணும். 1 கிலோ வரை பயிர் வகை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்வாறு கொடுத்தா தான் மேற்கொண்டு அந்த ஆட்டினுடைய நலன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 100 லிருந்து 150 கிராம் கலப்பு தீவனமும் கொடுக்கணும். அதே மாதிரி கிடா மற்றும் பெட்டை ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா தீவன முறைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா, 100 நாட்கள் கழித்து வழக்கமாக அதுக்கு வந்து தீவன அளவை ஏற்கனவே கொடுத்த அளவிட 50% அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். அது 8 மணி நேரம் நல்ல மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். அதுபோக இந்த பசும்பொருட்களையும் பயிர் வகை தீவனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த செம்மறி ஆடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில், அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம், ரோடு ஓரமாக இருக்கலாம், குளம் குட்டைகளில் இருக்கலாம், அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம், வரப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வச்சோன்னா அது வந்து இந்த செம்மறி ஆடுக்கு மிக மிக சிறந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 லட்சம் ஹெக்டேர் வந்து நிலத்தில் வந்து ஒரு 10% கிட்ட வந்து நம்மளால் அந்த மேய்ச்சல் நிலத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இதிலெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாதம் தான் நமக்கு மழை காலங்களில் மட்டும்தான் ஏற்கனவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலங்களில் அதிகமாக நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, மரம் சார்ந்த மேய்ச்சல் நிலத்தை கூட உருவாக்க முடியும். வருடம் முழுவதும் அது பசங்க கிடைக்கும். முக்கியமாக நீல கொழுக்கட்டை புல் கோ 2 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ரகம். அதில் வந்து அந்த வெள்ளை கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய புல், அதே மாதிரி மார்வல் புல், ஊசி புல் போன்ற தீவன புல் வகைகளையும், அதே மாதிரி பயிர் வகை புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை, முயல் மசால், சிராட்ரோ, நரிப்பயிறு என்று மற்றும் வேலி மசால், சங்கு புஷ்பம், இதெல்லாம் வந்து பயிர் வகையை சேர்ந்தது. இதில் வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்கும். 18%லேருந்து 20-22% இருக்கும். இந்த மாதிரி வகையான புல் வகையும் பயிர் வகையும் கலந்து எப்படி செய்யணும்னா, 1 ஹெக்டேர் கிட்டத்தட்ட 12.5 டன் வரை நீங்கள் வந்து தொழு உரம் போடணும். முதல்ல மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 பேக்கெட் அசோஸ்பேர்லாம், 10 பேக்கெட் ரைசோபியமும் போட்டு நல்ல கலந்து கடைசி உழவில் உழுது நல்ல கலந்து பின்பு ஒரு நீல கொழுக்கட்டை பிள்ளை கோ 2 சொன்னாலே அதில் 6 கிலோ, முயல் மசால் 3 கிலோ, சிராட்ரோ 2 கிலோ, சங்கு புஷ்பம் 2 கிலோ, இந்த மாதிரி விதைகளை கலந்து போடுறதுனால, விதைகளை விதைச்சோன்னா பரவலாக நல்ல தூவி விதைக்கணும். இதில் வந்து நமக்கு புல் வகையும் இருக்குது, பயிர் வகையும் இருக்குது. இதுலேயே என்ன பண்ணலான்னா, அதே நிலத்தில் வந்து வரிசைக்கு வரிசை 1 மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து மரங்கள் நடலாம். அது அகத்தி, சித்தகத்தி, கருவேலம், வெல்வேல், கொடுக்காப்புள்ளி, இந்த மாதிரி மரங்களை வந்து நட்டோம்னா அந்த மரங்களை வந்து மரங்களாக வளர விடக்கூடாது. ஒரு வேலி ஓரமாகவும் இதே மாதிரி மரங்களை, பல வகையான மரங்களை நடலாம். 5 மீட்டர் இடைவெளியில் மரங்களை நட்டுட்டு இதை வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்தில் பக்கவாட்டில் வரக்கூடிய கிளைகள்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கணும். 6 மாதம் கழிந்து நடுவில் இருக்கக்கூடிய மெயின் தண்டை வந்து வெட்டிட்டோம்னா அதுலேருந்து மேலே தலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தலையை மாதம் மாதம் நம்ம வெட்டி போடலாம். இது வந்து மிக புரதம் நிறைந்த தலைகள். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. மரங்களை பராமரிக்கிறது ரொம்ப எளிது. அதுக்கு தனியாக பிரத்யேகமாக நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செலவு ரொம்ப குறைவு. 2வது ஆண்டுலேருந்து தீவன மரங்கள்லேருந்து நல்லாவே பசுந்தீவனம் கிடைக்கும். இதை மாதிரி கீழே வந்து மேய்ச்சல் தரையை உண்டு பண்ணிடுறோம். இடைவெளியில் வந்து நம்ம வந்து பசுந்தீவன மரங்களையும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணுறப்ப ரெண்டுமே உங்களுக்கு புரதமும் கிடச்சிரும், மாவுச்சத்தும் கிடச்சிரும் புல் வகையிலேருந்து. இது வந்து மிகச்சிறந்த மேய்ச்சலுக்கு உகந்தது, செம்மறி ஆடுகளுக்கு. இதே மாதிரி சில விவசாயிகள் சில கிராமங்களில் வந்து மாந்தோப்பு, பலா, கொய்யா அந்த மாதிரி தோப்புகள்லாம் இருக்குது. அதுலேயும் நல்ல வளர்ந்த மரங்களில் பழத்தோட்டத்தில் இடையில வந்து நம்ம இந்த மாதிரி செம்மறி ஆடுகளுக்கு நேரடியாக மேய்ச்சல் தரையை உருவாக்கலாம். முக்கியமான புல் வகைகளையும் பயிர் வகையும் கலந்து பண்ணுறப்ப அது வந்து மிக சிறப்பாக அமையும். அதே மாதிரி இப்போ கொட்டகைகளையும் இப்போ சமீப காலமாக செம்மறி ஆடுகளை கொட்டகைகளை வளர்க்குறாங்க. அப்போ மேய்ச்சலுக்கு அந்த ஆடுகளை விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்து இறைச்சியின் அளவும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கொட்டைகளை வளர்க்குறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக பிரத்யேகமாக தனிப்பயிராக பசுந்தீவனத்தை வளர்த்து வெட்டி கொடுத்தாகணும். அது ரொம்ப அவசியம்.

0: அப்படி பார்க்குறப்ப அதில் வந்து முக்கியமான பயிர்கள் நிறைய இருக்குது. அதிக மகசூல் தரக்கூடிய புல் வகைகள்லாம் இருக்குது. கம்பு நேப்பியர் ஓட்டுப்புல் கோ 5 கோ 6லாம் ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட 400 டன் வரை நமக்கு மகசூல் கிடைக்கும். கினியா புல்லும் அதே மாதிரி 300 டன்னுக்கு மேலே மகசூல் கிடைக்கும். மானாவரிய நிலமாக இருந்து நமக்கு இரவையில் தண்ணீர் வசதி இல்லைன்னா கோ 2 அப்படிங்கிற ஒரு கொழுக்கட்டை புல்லை பயிர் பண்ணலாம். அதுபோக தானிய வகை பயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவனச்சோளம் கோ 31 கோ 29 போன்ற ரகங்கள் இதெல்லாம் பல அறுவடை பண்ணலாம். வெட்ட வெட்ட மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஹெக்டருக்கு கிட்ட 165 டன் வர மகசூல் கிடைக்கும். தீவன மக்காச்சோளம், இப்போ தீவனச்சோளம் கோ 31 கினியாப்புல் கம்முனை பேர் ஒட்டுப்புல் எல்லாம் பல வருடமாக நீங்கள் பராமரிக்க முடியும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் வயல அந்த மாதிரி நிலத்தை நீங்கள் பிரத்யேகமாக பசுந்தீவனத்துக்காக ஒதுக்க முடியும் அப்படின்னா அதை போகலாம். இல்லை ஒரு பருவத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா தீவன மக்காச்சோளம் பண்ணலாம், தீவன கம்பு பண்ணலாம், ஆப்பிரிக்கன் நெட்டை அப்படிங்கிற ஒரு தீவன சோளம் அதை வந்து பயிர் பண்ணலாம். அது போக பயிர் வகை தீவனத்தில் முக்கியமாக குதிரை மசால் கோ 4 என்ற ஒரு ரகம், வேலி மசால் வந்து மிக சிறந்தது. எல்லா இட தட்பவெப்ப நிலைக்கும் தமிழ்நாட்டுக்கு உகந்தது வேலி மசால், குதிரை மசாலை விட வேலி மசால் உகந்தது. அதில் கோ 2 என்ற ரகம் வந்து மிக சிறந்தது. இது வந்து பல்லாண்டு பயிர். அதே மாதிரி ஓராண்டு பயிர் ஒரு பருவத்துக்கு நம்ம பண்ணணும்னா தட்டைப்பயிர் பண்ணலாம். கோ FC 8 கோ 9 என்ற ரகங்கள் இருக்கிறது. மானாவரியிலையும் வேலி மசால் தட்டைப்பயிர் பண்ணலாம். பல்லாண்டு பயிராக மானாவரிக்கு வேணும்னா முயல் மசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டைலோ என்ற பயிர், அது வந்து விரதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை பசுந்தீவனம், அதையும் பண்ணலாம். அது போக தமிழ்நாட்டுக்கு ஏற்ற பல மரங்கள் இருக்குது. மர வகைகள் வந்து கலந்து செம்மறியாட்டு கொடுக்குறப்ப எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். தாது உப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபிஷியன்சி அதாவது பற்றாக்குறை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் ஒரே மர வகைகள் கொடுக்காமல் அனைத்து மர வகைகள் புல் வகைகள் பயிர் வகைகளை கலந்து கொடுக்கறது மிக மிக சிறந்தது செம்மறியாட்டுக்கு. பிரதான விவசாய பயிராக நம்ம வந்து பண்ணணும்னா கூட நிலத்தின் அதாவது நார்மலாக நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலத்திலேயே 10 மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து மரங்களை பண்ணலாம், பயிர் செய்யலாம். ஆனால் நான் முதல்ல கூறியபடி மரங்களை வந்து மரமாக வளர விடாமல் ஒர 6 அடியில் வெட்டிட்டிங்கன்னா அதனுடைய நிழல் வந்து பட்டு பயிர் செய்ய முடியாமலாம் ஆகாது. அதனால் பயிரும் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், மர வகைகள்லேருந்து நமக்கு புரதம் நிறைந்த தழைச்சத்தும் கிடைக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செம்மறியாடு வளர்ப்பில். அதனால் இது போக சில விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான செம்மறியாடுகள் வளர்க்கணும் அப்படின்னா அவங்க பொதுவாக என்ன செய்யணும், அவங்களுடைய மேய்ச்சல் நிலத்தில் நம்பி வளர்க்குறாங்களா, மேய்ச்சல் நிலத்தில் வளர்ந்துருந்தால் மேய்ச்சல் நிலத்தில் உள்ள தீவன வகைகள் என்ன, அதை எவ்வாறு மேலாண்மை உத்திகள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்து தீவன சாகுபடிக்கான நிலத்தின் அளவு எவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆடுகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அசோலா அதாவது தண்ணியில் வளரக்கூடிய ஒரு தாவரம், அசோலா வந்து மிக சிறந்த ஒரு பசுந்தீவனம். அது வீட்டுக்கு பின்னாடியே ஏதோ தண்ணி தேங்கியிருக்கிற இடங்கள்லாம் வளர்க்கலாம். இல்லை சிறிய தொட்டி இருந்தால் கூட 2-3 ஆடு இருக்குன்னா ஒரு சிறிய தொட்டியில் கூட வளர்த்து அசோலாவை பண்ணலாம். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு மண் இல்லாமல் பசுந்தீவனம் உற்பத்தி செய்யக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இந்த லோகாஸ்ட் ஹைட்ரோபோனிக் என்று சொல்லக்கூடிய குறைந்த அளவிலான செலவில் செய்து தரக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது. அந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ், ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸில் 1 கிலோ உற்பத்தி செய்கிறதுக்கு அதிகமான செலவாகும். கோடை காலத்தில் தவிர்க்க முடியாது, வேறு வழியில் செய்யணும்னா 1-2 மாதம் 3 மாதம் இதே மாதிரி செய்து நம்ம பாதுகாக்க முடியும். ஆக விவசாயிகளே, நீங்கள் வந்து இருக்கிற நிலங்களில் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி தோப்புகள்லையும் மேய்ச்சல் தரையை உற்பத்தி பண்ணலாம். பொதுவான நிலங்கள்லையும் மேய்ச்சல் தரையை நல்ல பசும்பொருட்கள் பயிர் வகைகளை சேர்த்து பண்ணலாம். தனியாக பயிர் செய்ததாக இருந்தால் நல்ல வகையான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், தானிய வகையான தீவன சோளம், முயல் மசால் பயிர் வகை, வேலி மசால் பயிர் வகை பயிர்கள் இது போன்று கலந்து நல்ல பயிர் செய்து சீரிய முறையில் செம்மறியாடு வளர்ப்புக்கு உதவலாம். நீங்கள் இவ்வாறு செய்யும்போது கிட்டத்தட்ட 50% பல வகையான பசுந்தீவனத்தையும் மர வகைகளையும் கலந்து மீதம் 50% பொருட்கள் மற்றும் புரதம் நிறைந்த பயிர் வகைகளை கலந்து அளிக்கும்போது மிக சிறப்பாக செம்மறியாடு வளர்க்க ஏதுவாக இருக்கும். வேளாண் கழிவுகளையும் இதோடு பயன்படுத்திக்கலாம். தாது உப்பும் தேவையான அளவு இதோடு கலந்து கொடுக்கும் பொழுது மிக மிக நல்ல முறையில் உங்களால் தீவன செலவையும் குறைத்து செம்மறியாடுகளில் வேகமான வளர்ச்சியும் எட்ட முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: என்ன வெண்பாக்கா, செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் VM சங்கரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு?
2: கேட்டேன் முத்தழகு, ஆனாலும் நான் உன் மேல கோபமா தான் இருக்கேன். இந்த தகவல்களை முன்னாடியே நீ என்கிட்ட தெரிவிக்காம விட்டுட்டல்ல?
1: அக்கா, உங்ககிட்ட சொல்லாம விட்டது என் தப்புதான். அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு செம்மறியாடு வளர்ப்பு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது.

0: அதுவும் நாம சொந்த காலில் நின்று வருமானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய உதவிகரமா இருக்கு.
1: ஆமா முத்தழகு, சரியா தான் சொல்ற. அதுவும் இவர் சொன்ன மாதிரி பசுந்தீவனங்களை நாமே உற்பத்தி பண்ணி கொடுத்தா நல்ல ஆரோக்கியமான முறையில வளர்த்து லாபம் பார்க்கலாம்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
0: அப்பாடா அக்கா, இப்பவாவது உங்க கோபம் போச்சா?
1: கோவம்லாம் போச்சு, ஆனா அடுத்த தடவை உன் பண்ணையில நீ எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம செய்யவே கூடாது. என்ன, புரிஞ்சுதா?
0: கண்டிப்பா வெண்பாக்கா, இனி எதுவும் உங்ககிட்ட சொல்லாம நான் செய்யவே மாட்டேன்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: குறுவை பருவ நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள். குறுவை பருவத்தில் உழவர்கள் குறுகிய கால வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடுவர். இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை 36, 37, 43, 45, 53, 50

ஐந்து, 57 மற்றும் TKM 9, 15, அம்பை 16, திருச்சி 2, 5, கோ 51, 54, 55, திருப்பதி சாரம் 5, மதுரை 6, கோஆர்எச் 3 என்ற வீரிய ஒட்டுநல் ஆகும். இதற்கான நாற்றங்கால் பரப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு ஏக்கர் நெற்பயிர் நடவிற்கு 8 சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை. ஒரு ஏக்கருக்கு 24 கிலோ விதை அளவு தேவை. விதை நேர்த்தியானது பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கரைத்து 10 மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும். இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து 40 நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும். அசோஸ் பைரில்லா மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா 1 பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் 1 நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும். இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. இதன் மூலம் 25% உரத்தை குறைக்கலாம். நடவு வயல் பராமரிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நிலம் தயாரித்தல். சேற்று உழவு செய்வதற்கு 1-2 நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பின்னர் சேற்று உழவு செய்ய வேண்டும். இதற்கான நாற்றின் வயதானது 18 முதல் 22 நாட்களான நாற்றுக்கள் நடவு செய்ய ஏற்றது. 40 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ அசோஸ் பைரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா மற்றும் 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் நன்கு நனையுமாறு 1 மணி நேரம் வைத்திருந்து நடவு செய்ய வேண்டும். மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும். இதற்கான பயிர் இடைவெளியானது 15 x 10 சென்டிமீட்டர். நாற்றுகளின் எண்ணிக்கையானது ஒரு குத்துக்கு 2 முதல் 3 நாற்றுகள் ஆகும். நீர் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அதாவது மண்மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் 10 நாட்களில் மிக முக்கியம். பின்னர் சுமார் 1 முதல் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு கீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இம்முறையை பூங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும். அதன் பிறகு பயிர்கதிர் உருவாகும் தருணத்தில் இருந்து அறுவடை நிலை வரை 4 முதல் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிவிட வேண்டும். உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இயற்கை உரமிடல். ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் 5 டன் அல்லது பசுந்தாள் உரம் 2.5 டன் இட வேண்டும். பசுந்தாள் உற்பத்தி ஏக்கருக்கு 2.5 டன் என்ற அளவை எட்டியிருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுதுவிட வேண்டும். உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம். அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் 1 அங்குலம் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும். பசுந்தாள் உரம் மண்ணினுள் நன்கு மறையுமாறு உழ வேண்டும். அசோலா 100 கிலோ என்ற அளவில் நட்ட 3-5 நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். அசோஸ் பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் ஒவ்வொன்றும் 1 கிலோ என்ற அளவில் எடுத்து 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும். இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது. தழை சத்து மற்றும் சாம்பல் சத்தை பிரித்து இடுதல் அவசியம். தழை சத்தையும் சாம்பல் சத்தையும் 4 பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்கட்டும் பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும். தழை சத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும். துத்தநாக சல்பேட் உரமிடுதல் அவசியம். ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும். நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுள்ள மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு 200 கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும். கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் 10 நாட்கள் கழித்தும் இலை வழி உரமாக யூரியா 2 கிலோ, DAP 4 கிலோ மற்றும் பொட்டாஷ் 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். களை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். களை முளைப்பதற்கு முன் பயன்படுத்தும் களை கொல்லிகளான ஃபியூட்டாக்ளோர் 1 லிட்டர் அல்லது பிரிட்டிலாக்ளோர் 0.5 லிட்டர் என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து சீரான தண்ணீர் நிறுத்தி நட்ட 3 முதல் 4 நாட்களுக்குள் தூவிவிட வேண்டும். களைகள் முளைப்பதற்கு முன்பே இடப்பட வேண்டிய களை கொல்லிகள் இடப்படாத தருணத்தில் நட்ட 15 முதல்

0: 20 நாளில் களைக்கொல்லிகள் இடலாம். நடவு செய்யப்பட்ட ரகத்தில் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு 7 நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக் கொள்வது அறுவடைக்கு நல்லது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை,

0: நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் மின்சார கனவு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து பவதாரணை குரலில் கிழக்கும் மேற்கும் திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

0: ஒலித்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திற்காக முகமது அஸ்லம் பாடியது.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் காலமெல்லாம் காத்திருப்பேன்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம்

0: அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து திப்பு பூர்ணிமா குரல்களில் விஸ்வ துளசி திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கதையில் கமல்ஹாசன் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் விருமாண்டி திரைப்படத்திற்காக.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க. இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: திரைக்கணத்திற்கு நிறைவாக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகியின் குரல்களில் சங்கர்லால் திரைப்பட பாடல்.

0: திரைக்கணம் கேட்டீர்கள். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் நேரம்.
1: பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நீர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், டென்டிஸ்ட்ரி அதாவது பல் மருத்துவம் அப்படின்னா என்ன?
3: பல் மருத்துவம் என்பது பற்கள் மட்டும் பார்க்கும் மருத்துவம் கிடையாது. ஸோ இதில் முழு வாய் நலத்தையும் பாதுகாப்பையும் நம்ம மருத்துவத்துறை வந்து கவனிக்கிறது. ஸோ இதில் வந்து பற்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஈறுகள், நாக்கு, தாடை மற்றும் வாயில உள்ளமைப்பு எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த பல் மருத்துவம் வந்து பார்த்துட்டு இருக்கு. பொதுவாக நம்ம வந்து பற்கள் வந்து சாப்பிட்றதுக்காக, பேசுறதுக்காக மற்றும் சிரிக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அதை பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால வந்து மனித வாழ்க்கையில் வந்து அடிப்படையான ஒரு துறையாக இதை வந்து கருதிக்கணும்.
2: டாக்டர், நம்ம பல் மருத்துவம்னு சொன்னாவே பல்ல பற்றி மட்டும் தான் யோசிப்போமே, இப்போ இதில் பல்ல தாண்டி என்ன இருக்குது?
3: கண்டிப்பாக இருக்குது. ஸோ பலர் வந்து பல் மருத்துவம் அப்படின்னாலே வந்து பல்லை வந்து சுத்தம் பண்ணுறது இல்லை பல்லை வந்து எடுக்கிறது மட்டும்தான் வந்து நினைப்பாங்க. ஸோ ஆனால் உண்மையாலுமே வந்து இது ஒரு முழு உடல் நலத்துக்கு வந்து தொடர்பு உள்ள ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈறு நோய் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து டயபெட்டிஸ், நீரிழிவு நோயோட ஒப்பிடலாம். ஸோ நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈறு நோய் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வந்து இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றும் வந்து இப்போது பிரசவம் போது உங்களுக்கு வந்து ஒரு வாய் நலம் சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை வந்து அண்டர் வெயிட்டில் பிறக்கிறதுக்காகவோ இல்லை வந்து சீக்கிரமாக பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பல்லை வந்து வாயை மட்டும் பார்க்காம மொத்த உடல் நலத்தோட ஒரு பகுதியாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு

0: விஷயம்.
1: டாக்டர், ஒரு பல்லுக்குள்ள என்ன இருக்கு?
0: ஒரு பல் வந்து வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி மாதிரி இருக்கலாம், ஆனால் அதில் வந்து ஒரு ரொம்ப உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பல் வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேலே நம்ம பார்க்கக்கூடிய க்ரௌன் போர்ஷனுங்கிறது, இன்னொன்று வந்து ரூட் இல்லை வேர் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற போர்ஷன், அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த ஒரு கவரிங் லேயர் பேர் வந்து எனாமல்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எலும்பு மாதிரி வந்து உள்ள ஒரு திடமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் part of the body. So, அதுக்குள்ள நீங்க பாக்குறது வந்து டென்டன். இந்த டென்டன் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும். இதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அந்த உயிரோட்டம் அந்த பல்லில் வந்து தொடங்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ், அதான் பல்ப்னு சொல்லுவாங்க. இந்த பல்ப்பில் தான் உங்களுக்கு வந்து நரம்பு, அப்புறம் வந்து இரத்த நாளங்கள், இதெல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பல் சொத்தை இருந்து ரொம்ப ஆழமாக போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த வலியோ இல்லை வீக்கமோ இல்லை வந்து அந்த சென்சிட்டிவிட்டியோ ஏதோ ஒன்று வரத்துக்கான காரணமே வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த பல் போர்ஷனில் இருக்கிற நரம்பு இதனால தான். அதுக்கு கீழே இருக்கிற அந்த வேர் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எலும்பில் வந்து பல்லை பிடிமானமாக பிடிச்சிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது.
1: டாக்டர், மனிதனோட வாய்க்குள்ள எத்தனை வகையான பற்கள் இருக்கு?
0: பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து யூசேஜ் பயன்பாட்டுக்கு பொறுத்த மாதிரி நாலு வகையான பற்கள் இருக்கு. ஸோ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து இன்சைசர் சொல்லுவாங்க. ஸோ இன்சைஸ் அப்படின்னா வெட்டுறதுக்காக அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற பொருளை வந்து கடிச்சு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்சைசர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கார்னரில் இருக்கிற பல்லு பேர் வந்து கெனைன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக இருக்கும்னா கோரை பற்கள்னு சொல்லுவாங்க, கிழிக்கிறதுக்காக இருக்கிற பற்கள். ஸோ இதை தாண்டி இருக்கிறது எல்லாமே கடவாப்பல். ஸோ முன்னாடி கடவாப்பல் இருக்கும், பின்னாடி கடவாப்பல் இருக்கும். முன்னாடி இருக்க கடவாப்பல்லுக்கு பேர் வந்து ப்ரீ மோலார்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கடவாப்பல்லுக்கு முன்னே இருக்கிற பல். ஸோ பின்னாடி இருக்கிறது கடவாப்பல். ஸோ இந்த நாலு ப்ரீ மோலார்ஸும் மோலார்ஸுமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சவிச்சு சாப்பிட்றதுக்காக, ஒழுங்காக ஃபுட்டை வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த நாலு வகையான பற்களுமே வந்து டிஃப்ரெண்ட் யூசேஜுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 32 பற்கள் இது எல்லாமே சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
1: டாக்டர், பற்களோட ஆரோக்கியத்துக்கும் உடலோட ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்?
0: வாய் நலம் உடல் நலம் ரெண்டுமே வந்து வேற வேற கிடையாது. வாய் நலம் வந்து உடல் நலத்தோட ஒரு பகுதியாக நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈர பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுக்கலாம். இருதய நோய் இருந்துச்சுன்னா நம்ம வாயில் இருக்க இன்ஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக அந்த இருதய நோயை வந்து உங்களுக்கு இட்டுட்டு போய் விட்டுரும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட பிரச்சனை, இல்லை வந்து ஒரு உடம்புல இருக்கிற வைட்டமின் டெஃபிஷியன்சியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஓரல் கேன்சரோ எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வாயில் வந்து சட்டுன்னு அது வந்து வெளிப்படுத்தி கொடுத்துரும். அதனால வாய் நலம்ங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அது வந்து பல் வந்து ஒரு சின்ன பொருள் அதில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை வாயில் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்திடலான்னு இருக்கக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்னென்னு முதலையே பார்த்து அதை என்ன சரி செஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ரொம்ப எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பல் வழியாக சவிச்சு தான் உள்ளே நம்ம வந்து முழுங்கிக்க முடியும். ஸோ ஒழுங்காக வாயில் வந்து சவிச்சு சாப்பிட்டாதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் உடம்புல வந்து சேரும். இல்லைனா வந்து பிளாக் பிளாக்ஸாக வந்து உள்ளே போய் செரிமானத்தோட பவரை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாய் வழியாக பல் வழியாக நல்லா சூ பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அதனால் உங்கள் பல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்.
1: டாக்டர், மனிதர்களோட வரலாற்றில் எப்போ பற்களுக்கு அவன் கவனத்தை கொடுக்க ஆரம்பித்தான்?
0: மனிதர்கள் பொதுவாக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் பார்க்கும்போது டென்டிஸ்ட்ரிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பண்டைய காலத்திலிருந்தே வந்து பல்லை வந்து பராமரிக்கவும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா வந்து 900 வந்து 9000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே வந்து பல்லோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அவங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வந்து நம்மளோட சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியில் இருக்கு. ஸோ பழமையான சிவிலைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை வந்து பொடியாக்கி அதை வந்து பல்ல வந்து சுத்தப்படுத்த யூஸ் பண்ணவோ இல்லை வந்து வேறு வேறு குச்சிகள் வச்சு பல்ல சுத்தம் பண்ணவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு கூர்மையான கல்லை வச்சு அதை வந்து ட்ரில்லாக யூஸ் பண்ணி பல் சொத்தையை அடைக்கவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அவங்கவுங்க சிவிலைசேஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்தந்த நாட்டில் வந்து வேற வேற விதமாக டென்டிஸ்ட்ரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே இவால்வ் ஆகி ஒரு யூனிவர்சல் மோட் ஆஃப் மெடிசனாக வந்து இருக்கு.
1: டாக்டர்,

0: மனிதர்கள் பயன்படுத்திய முதல் டூத் பேஸ்ட் எது?
1: மனிதர்கள் முதல்ல யூஸ் பண்ண டூத் பேஸ்ட் வந்து டூத் பேஸ்ட் மாதிரி இருக்காது. ஸோ முந்தைய காலத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பவுடர் மாதிரி இருக்கிறதா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பவுடர் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் வந்து முட்டை ஓடோட பொடி, சாம்பல், மூலிகைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவுடராக வந்து ஒரு அரைச்சி அதை வந்து பல்லை வந்து அப்ரேசிவாக சுத்தம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து உப்பு, கரிமண் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளோட சிவிலைசேஷனில். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டாக வந்து அது வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டூத் பேஸ்ட்லையுமே வந்து ஃப்ளூரைடு இந்த மாதிரி பல் சொத்த வராமல் இருக்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ இருக்கிறது நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் இல்லை ஒயிட்னிங் டூத் பேஸ்ட், கம் கேர் டூத் பேஸ்ட், அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் முன்னாடி காலத்தில் வந்து பொடியிலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து நம்ம டூத் பேஸ்ட்டில் வந்து இருக்கும்.
0: டாக்டர், டூத் பிரஷோட வரலாறு சொல்ல முடியுமா?
1: மனுஷங்க வந்து ரொம்ப பழமையான காலத்திலருந்தே வந்து பல்லை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக வந்து வேறு வேறு குச்சிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்டைய காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்குச்சி, மரக்குச்சி இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து 1400 போன ஆண்டுகள்லாம் வந்து சீனாவில் தான் வந்து முடி மாதிரி இருக்கிற இதை வந்து பயன்படுத்தி ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து மூங்கிலில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி பண்ணி அதில் வந்து பன்றியோட முடிகளை வந்து நட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ண யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து நைலான் யூஸ் பண்ணி ப்ரஷஸ் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் நைலான் ஃபைபர்ஸ் கொண்ட டூத் ப்ரஷஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு எரா தாண்டி டூத் ப்ரஷ் இப்போ வந்து இந்தளவுக்கு இவால்வ் ஆகிருக்கு. டூத் ப்ரஷஸ்லேயே வந்து இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜிக்ஸாக் இருக்குது, உங்களுக்கு வந்து பிரிசில்ஸோட நம்பர், பிரிசில்ஸ் எத்தனை டஃப்ட் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படி இப்போ எல்லா ப்ரஷஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சாஃப்டாக, மீடியமாக இல்லை வந்து அல்ட்ரா சாஃப்டாங்க, நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: டாக்டர், ஆதி காலத்தில் எப்போதிலிருந்து இந்தியர்கள் பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
1: அப்புறம் ஆயுர்வேத நூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேர்கள், நிறைய விதமான இலைகள் இதெல்லாம் கொண்டு பல்ல சுத்தம் பண்ணுறதுக்காக மெடிசின்ஸ் எல்லாமே வந்து தயாரிச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, நிறைய மூலிகை பொடிகள் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு வகையான பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இது நல்ல எண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாயில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ஒரு அளவோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து நல்ல எவிடன்ஸோட இப்போ சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோட சப்போர்ட் ஆகி இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொருள் எல்லாமே அதே தான், யூஸ் பண்றதான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கே ஒழிய த பேஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ரிமைன்ஸ் த சேம்.
0: டாக்டர், ஆதி காலத்தில் எகிப்தியர்கள் எப்போ பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
1: எகிப்தியர்கள் வந்து ரொம்ப அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப முன்னேற்றமாக இருந்த ஒரு நாகரிகமாக தான் அவங்களோட இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த முட்டை ஓடோட பொடி, சாம்பல் மற்றும் இந்த மூலிகையெல்லாம் சேர்ந்த ஒரு டூத் பேஸ்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட பல்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்ற ஒரு ஒரு சிவிலைசேஷனாக அவங்களோட டயட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த நிறைய கடிச்சு சாப்பிட்ற ஒரு இதுவாக இருந்ததுனால அவங்களோட பல்லெல்லாம் நல்ல தேய்மானம் அடைஞ்சு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ நிறைய மம்மீஸ்லாம் பார்த்தம் போது எகிப்தியர்களோட பல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்ரிஷனுங்கிற சொல்லக்கூடிய மேல் பகுதி வந்து ஃபுல்லாக தேஞ்சு இருந்ததை வந்து பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அந்த பல்லை வந்து பாதுகாக்கிற அந்த ஒரு வழி வந்து ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு தனி ஒரு இதுவாக பார்க்காம அது டே டு டே லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து எகிப்தியர்கள் பார்த்துருக்காங்க.
0: டாக்டர், ஆதி காலத்தில் ரோமன்ஸ் எப்படி அவங்க பற்களை பார்த்துக்கிட்டாங்க?
1: இப்போது ரோமன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து வாய் கழுவும் திரவியங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்க, பல் பொடியும் குச்சிகளை தாண்டி. ஸோ இந்த திரவியங்களில் வந்து உங்களுக்கு இந்த மூலிகைகள் கலந்த தண்ணீர் மற்றும் சொத்த வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் இதெல்லாம் கலந்து தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சில இது என்ன சொல்லுதுன்னா, வந்து ரோமனியர்கள் வந்து சிரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு சிரிச்சா அழகாக இருக்கணும்னு அவங்களோட இந்த பல் சீரமைப்பு இதுக்காகலாம் வந்து நிறைய

0: முயற்சிகள் எடுத்திருக்காங்க. தங்க கம்பிகள் வச்சு பல்லை வந்து சீரமைக்கிறது, மற்றும் இந்த தளர்வடைஞ்ச பற்களை வந்து கம்பி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறது, இதெல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்ச லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அழகுக்காகவும், இந்த திரவியங்களை வச்சு வாயை வந்து துர்நாற்றம் இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது எப்படிங்கிறது அவங்களோட சிவிலைசேஷனாக இருந்திருக்கு.
1: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் டென்டல் ஃபில்லிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம், இதற்கான வரலாறு சொல்ல முடியுமா?
0: பல் சொத்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய முதல் ஒரு பல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரே தீர்வு வந்து பல்லை வந்து அடைக்கிறது. முந்தைய காலத்தில் வந்து இந்த அடைக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தேனீயோட மெழுக வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, ப்ரொப்போலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதுக்கப்புறமா வந்து உலோகங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, தங்கம், வெள்ளி, பாதரசம், இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் உலோகமோ இல்லை உலோக கலவையோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வளர்ச்சியை தாண்டி வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம வந்து பல் கலர்லேயே இருக்கக்கூடிய கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட், காம்போசிட் சிமெண்ட்ஸ், அதோட காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஃபில்லிங் பண்ண பயோமிமெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு, உங்கள் பல் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அதே கலர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த டென்டல் ஃபில்லிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்.
1: டாக்டர், மாடர்ன் டென்டிஸ்ட்ரியோட ஆரம்ப காரணம் எது சொல்லுவீங்க?
0: பொதுவாகவே வந்து இப்போது டென்டிஸ்ட் அப்படி இல்லை பல் மருத்துவம்னாலே பல் பிடுங்கிறது தான் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டாக எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. பட் 18th century அப்பத்துலேருந்து தான் வந்து பல்லுக்கான முக்கிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முக்கியத்துவமும் இவால்வ் ஆச்சு, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுமே வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சிலர் தான் வந்து டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நல்ல கலை நயம் உள்ளவங்க டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஆர்ட் ஒர்க் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியான, இல்லை வந்து பார்பர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க டென்டல் ஒர்க்குமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் ஆரம்பித்தோடனே ஆக்சுவல் டென்டிஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த சிகிச்சைகள் எல்லாமே வந்து வலியோட நாலு பேரை பிடிச்சி வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லோக்கல் அனஸ்தீஷியா அந்த இடம் மட்டும் மருத்து போகிறதுக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் வலி இல்லாமல் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணக்கூடிய காலகட்டமாக வந்து 18th century அப்புறமா ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து டாக்டர் ஃபேரி ஃபாச்சர்ட், அவர் தான். ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்டின்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் எழுதின அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் லிட்ரேச்சர்க்கு அப்புறம் தான் மாடர்ன் டென்டிஸ்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா.
1: டாக்டர், ஃபேரி ஃபாச்சர்ட் வரலாறு சொல்ல முடியுமா?
0: ஃபேரி ஃபாச்சர்ட் அவர் வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்டின்னு கூப்பிடுறோம். ஸோ அவர் வந்து ஒரு புக்கு எழுதினார். ஸோ அதில் வந்து பற்களோட அமைப்பு, பல்லோட நோய்கள் என்னென்ன இருக்கலாம், பல்லோட ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஒரு ஒரு டென்டல் கிளினிக் எப்படி இருக்கணும், என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து டென்டிஸ்டே வந்து ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு தனி மருத்துவ பிரிவாகவே வந்து உலகறிய வந்து எல்லாரும் கருதுனாங்க. ஸோ அது அவரோட ஸ்டார்டிங் தான் வந்து இப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடர்ன் டென்டிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ அவர் அவரோட அந்த ஆராய்ச்சி, அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் டென்டிஸ்ட்ரி இஸ் ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம்.
1: டாக்டர், பல் மருத்துவத்துறை ஃபேரி ஃபாச்சர்ட் வரதுக்கு முன்னாடியும் அப்புறமும் எப்படி மாறிச்சு?
0: ஃபேரி ஃபாச்சர்ட் வரதுக்கு முன்னாடி பல் மருத்துவம் ரொம்ப ஆரம்ப நிலையில தான் இருந்துச்சு, ஒழுங்கான மனிதர்களால் அது வந்து செய்யப்படலை. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பல் மருத்துவம்னா என்ன, அதோட அடிப்படை என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பார்க்கணும், எது பொறுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருமே வந்து டென்டிஸ்டியை வந்து ஒரு தனி மருத்துவ பிரிவாக பார்த்து அதுக்கு எல்லாரும் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அவருக்கு முந்தின காலத்துலையும் அவருக்கு பிந்தின காலத்துலையும் நல்ல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தாண்டி அவர் வந்து சர்க்கரை நோயும் இந்த ஈர் பிரச்சனையும் உள்ள தொடர்பு, மற்ற உடல் உபாதைகளுக்கும் பல் மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு போன்ற நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம்தான் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு பல் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறதே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க.
1: டாக்டர், நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது பல் உருவாட்டி விழுந்தால் திரும்ப முளைக்குது, ஏன் நம்ம வயதான பிறகு நடக்க மாட்டேங்குது?
0: குழந்தைங்களுக்கு வந்து முதலில் வந்து பால் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 பல்லு முளைக்குது. அதுக்கப்புறமா அந்த 20 பல்லுமே விழுந்து அவங்களுக்கு 20 புது பல்லு வருது. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து

0: அப்படிங்கிற கடவாப்பற்கள் வந்து ஒரு ஒரு சைட்லேயுமே வந்து மூணு மூணுன்னு ஆக மொத்தம் 12 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால தான் 32 பல் வந்து பெரியவங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மனிதர்கள் வந்து டிஃபியோடான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபியோடான்ஸ்னால் வந்து ரெண்டு செட் ஆஃப் டென்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு செட்டு தான் இருக்குது, அதாவது பால் பல்லு மற்றும் இந்த பெர்மனெண்ட் பல்லு. ஸோ இந்த பால் பல்லாம் விழுந்த உடனே நம்மளுக்கு பெர்மனெண்ட் பல்லு முளைச்சிரும். ஸோ நிறைய வேற உயிரினங்கள்லாம் இருக்காங்க, பல்லு வந்து விழ அவங்களுக்கு வந்து லைஃப் பூராவுமே வந்து பல்லு வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்க், சுறாமீனுக்கு வந்து எத்தனை தடவை பல்லு விழுந்தாலும் புதிய பற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக வந்து பல்லு விழுந்துச்சுன்னா ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக பல்லை வந்து ரீக்ரோத் பண்ண முடியுமான்னு, அது இன்னும் ஆராய்ச்சி கட்டத்திலே தான் இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்ப்பற்கள் விழுந்து முளைக்கும், அதுக்கு அடியில் தான் இந்த பெர்மனெண்ட் பல்லு எல்லாமே டெவலப் ஆகிட்ருக்கும். அது முளைக்க எக்ஸ்ட்ரா 12 புது கடவாப்பற்கள் முளைச்சு 32 பற்கள் வந்து பெரியவங்களுக்கு இருக்கும்.
1: டாக்டர், மிருகங்கள் எப்படி பல் தேய்க்காம பற்களை பராமரிக்குது?
0: விலங்குகள் வந்து எப்போவுமே வந்து பல் வந்து ப்ரஷ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் எதுவுமே வரதும் கிடையாது. எதனால அப்படின்னா முக்கியமாக வந்து டயட். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் அதே வந்து விலங்குகள் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, குக்டு ஃபுட்டு, ப்ளஸ் சாஃப்ட்டு, லிக்விட், சுகரி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல் சொத்தையோ இல்லை வந்து வாயில் வரக்கூடிய பிரச்சனைகளோ ஜாஸ்தி ஆகலாம். இப்போது விலங்குகள் பார்த்திங்கன்னா ரா ஃபுட், ப்ளஸ் அவங்க வந்து நல்லா சவிச்சு முழுங்கக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு பல் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு இயற்கையாகவே வந்து நிறைய விலங்குகளுக்கு வந்து அவங்களோட உமிழ்நீர் சலைவால வந்து இந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான நிறைய என்சைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவுமே அவங்களுக்கு குறைச்சி விடும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வாய் பிரச்சனைகள், அதாவது பல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நம்ம சமைக்கிறது தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் வந்து வெட்டினரி டாக்டர்ஸே வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் இப்போது பண்ணுறாங்க, வெட்டினரி டென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து அந்த விலங்குகளுக்கு என்னென்ன தேவையான ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது நல்லபடியாக பண்ணுவாங்க.
1: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மனுஷனை பொறுத்து மாறும்ட்டு, ஒரு மனிதன் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இன்னொரு மனிதன் இருக்காதுன்ட்டு, அதே மாதிரி தான் பற்களுமா?
0: ஆமாம், பற்களுமே வந்து பற்கள், தாடை, பல்லோட சீரமைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்குமே மாறும். ஸோ இது எந்த விதத்தில் மாறும் பார்த்தீங்கன்னா அளவு, இடைவேளை மற்றும் அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த பிட்டன் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும். அதனால தான் வந்து இந்த ஃபொரன்சிக் சயின்சஸ்லலாம் வந்து இந்த பல்லை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து என்ன தான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உடம்பு முழுக்க எரிஞ்சு போனாலும் பல்லுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பைட் மார்க்ஸோ இல்லை பல்லோட அமைப்பை பொறுத்தோ இல்லை அவங்க எக்ஸ்ரேவை பொறுத்தோ இந்த மாதிரி இருக்கிற எவிடன்ஸை வச்சு இது இவங்க தாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றும் இந்த ஆள் கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த ஃபொரன்சிக்ஸில் வந்து நம்ம பல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஐடென்டிக்கலாக வந்து பல்லு மாறும்.
1: டாக்டர், ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதரோட பல்லுக்கும் இப்போ இருக்கிற பல்லுக்கும் என்ன வித்தியாசம்?
0: பழங்கால மனிதர்களுக்கும் இப்போதைக்கும் பல்ல இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸே வந்து இந்த எவல்யூஷனில் ஏற்பட்ட சேஞ்சஸ். ஸோ அவங்க பழைய காலத்தில் வந்து அவங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து சமைக்காத உணவு, கடினமான வேர் வகைகள் மற்றும் அவங்க வந்து இறைச்சியை வந்து நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணாமல் கொஞ்சம் ராவாக சாப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட பல்லோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஜா வந்து நல்லா மூமெண்ட்ஸ் கொடுத்து சவிச்சு சாப்பிட்டதுனால அதனால அவங்க ஜாவோட க்ரோத்துமே வந்து நல்லா வளர்ந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ப்ராசஸ்டு சாஃப்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, என்னாச்சுன்னா அந்த ஜாக்கு கொடுக்குற மூமெண்ட்ஸே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால ஜா க்ரோத்துமே வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. அதனால உங்களுக்கு ஜா சைஸு, பல்லோட அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருது. அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஞானப்பல், விஸ்டம் டீத் பிரச்சனை வர்றது எதனால அப்படின்னா அவங்களோட ஜா சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால. ஸோ அந்த பற்களுக்கு தேவையான போதுமான ஸ்பேஸ் வந்து இப்போது இருக்கிறது கிடையாது. முந்தைய காலத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்து 4 molars வரைக்கும் இருந்ததுக்கான லிட்ரேச்சரும் இருக்குது.
1: டாக்டர், நம்ம டென்டிஸ்ட்னு சொன்னாவே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது அது டென்டல் சேர். டென்டல் சேரோட வரலாறு சொல்ல முடியுமா, இதில் என்ன இருக்குது?
0: டென்டல் சேர் ஒரு சாதாரண ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சேர் கிடையாது. மொத்த டென்டிஸ்டியோட ட்ரீட்மெண்ட்

0: சிஸ்டமே வந்து டென்டல் சேர் தான். அந்த டென்டல் சேரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைட் இருக்கும் பல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, ஒரு சக்ஷன் டிப்பு இல்லை சிஸ்டம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும், வாட்டர் ஸ்ப்ரே, கம்ப்ரஸ்ட் ஏரு, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறதுக்கான ட்ரே, மற்றும் பேஷண்ட் வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கான நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். டென்டிஸ்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காகவும், பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுக்காகவும் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு சேர் அது. முந்தின காலத்துல வந்து உட்டன் சேர்ஸ் இல்ல வந்து நம்ம சலூன்ல இருக்கிற மாதிரி சேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் உட்கார்ந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி. இப்போ வந்து அது உங்களுக்கு நல்லா அட்வான்ஸ் ஆகி அதுலயே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சேர்ஸ்லயே வந்துருச்சு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய விதமான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி, செல்ஃபாக வந்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து எல்இடி லைட்டிங்ஸு, கேமராலாம் வச்சு, மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நிறைய சேர்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்கு.
1: டாக்டர், இந்த ஹியூமன் எவல்யூஷனில் மனிதர்களுக்கு பற்கள் எப்போ உருவாச்சு?
0: அதாவது மனிதர்கள் வந்து முதல்ல வந்து மீன் மாதிரி இருந்து டெவலப் ஆனதுல வந்து பார்க்கும் போது மீனா இருந்த காலத்திலிருந்தே வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து இருந்திருக்கு. மனிதர்களா இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த எவல்யூஷன் நடந்த டைம்ல ஒரு ஒரு மாதிரி இவால்வ் ஆயிட்டு இருந்தோம், ஒரு ஒரு மாதிரி ஒரு நீட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு டேர் பண்ண, அடுத்து வந்து கிரைண்ட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ணங்கிற நிறைய உங்களுக்கு யூசேஜஸை பொறுத்த மாதிரி அந்த எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பற்கள் வந்து வேற வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த பற்களோட முக்கியமான ஒரு ஒரு யூசேஜே வந்து அந்தந்த ஸ்பீஷீஸ்க்கான நல்ல நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாக தான் பல்லு வந்து இருந்திருக்கு. அதனால் முந்தின காலத்திலிருந்தே எவல்யூஷன் படி பல்லும் பல்லு சம்மந்தப்பட்ட தாடியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டே இந்த அளவில் இப்போ இருக்கு.
1: டாக்டர், மனிதர்களோட பற்கள் வந்து இவ்வளோ காலமாக மாறி இருக்கு, இப்போ மாறிட்டு இருக்க?
0: கண்டிப்பாக முந்தைய காலத்தில் வந்து பல்லோட சைஸு, பல்லோட நம்பர் மற்றும் ஜாவோட சைஸ், தாடையோட சைஸும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போது முக்கியமான பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா விஸ்டம் டீத் இருக்கிறதா. இந்த விஸ்டம் டீத் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இடம் இல்லாமல் அவதிப்பட்டு அதை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இல்லை நிறைய பேருக்கு இந்த விஸ்டம் டீத்தே வந்து வளராமையே வந்து ஃபார்ம் ஆகாமலேயே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எவல்யூஷன் தான் உங்களுக்கு வந்து மேஜர் ரீசன். அண்ட் இன்னொன்று இதனால வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது வந்து க்ரௌடிங் பேட்டர்ன்ஸ். பல்லு வந்து அலைண்டாக ஒரு அமைப்பாக இல்லாமல் முன்ன பின்னுமாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்பென்சினால, அதாவது உங்கள் தாடையோட அளவும் பல் பற்களோட எண்ணிக்கையும் அதோட சைஸும் வந்து கோரிலேட் ஆகாமல் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு இடம் இல்லாமல் அந்த குருக்கடாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எவல்யூஷன் படி அந்த மாறிட்டே இருக்கிறதுனால தான்.
1: டாக்டர், இந்த விஸ்டம் டீத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு?
0: பொதுவாக வந்து விஸ்டம் டீத் வந்து இந்த 17-25 வயசுக்குள்ளே தான் வந்து முளைக்கும். ஸோ இப்போ பொதுவாக வந்து அந்த ஏஜ் தான் வந்து எல்லா மனிதருக்கும் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு படிப்பு முடித்து ஒரு வேலைக்கு போகிற அந்த ஒரு டைம், இதெல்லாமே வரக்கூடியது வந்து இந்த 18-25 இந்த 25 இயர்ஸ்க்குள்ளே தான். அதனால தான் அந்த டைமில் வரக்கூடிய ஒரு மோலார் டீத்துங்கிறதுனால இது வந்து விஸ்டம் டீத்னு சொல்கிறாங்க. இது ஐடியலாக வந்து தேர்ட் மோலார், அதை வந்து நம்ம வந்து அந்த டைமை பொறுத்து அதை வந்து விஸ்டம் டீத்னு கூப்பிடுறோம்.
1: டாக்டர், ஹெர்பிவோர்ஸ் அதாவது காய்கறிகளை சாப்பிடுற மிருகங்கள் மற்றும் கார்னிவோர்ஸ் மாமிசங்களை சாப்பிடுற மிருகங்கள், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பற்கள் சம்மந்தமாக?
0: இப்போ பொதுவாகவே வந்து ஹர்பியோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஓம்னிவோர்ஸ்னு அனிமல்ஸை மூணாக பிரிப்பாங்க. ஸோ ஹர்பியோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றவங்க. இப்போ வந்து மாடு, ஆடு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த புல், இந்த இலைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தேவைப்படுது கிரைண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்க பல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மேலே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து அவங்க அரைக்கும் போது இந்த இலையும் இந்த புல்லும் வந்து நல்லா வந்து அரைச்சி அவங்களால வந்து முழுங்க முடியும். இதே வந்து கார்னிவோரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அவங்களோட அந்த மாமிசத்தை வந்து கிழிச்சு அதை வந்து கடிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கோரப்பற்கள் ஷார்ப்பான டீத் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு. இதே வந்து மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓம்னியோரஸ்னு சொல்லுவாங்க. நம்ம காய்கறி வகைகளையும் சாப்பிடுவோம், மாமிச வகைகளும் சாப்பிடுவோம். அதனால நமக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய மோலார் டீத்தும் இருக்கு. முன்னாடி வந்து இந்த இன்சைசார் கெனைன்ஸுங்கிற காம்பினேஷன் மாதிரி எல்லா பற்களுமே வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுதான் வந்து இந்த ஹர்பிஹோரஸ்

0: கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ்க்கு உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் பல்லை பொறுத்த வரைக்கும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: பூச்சிகளுக்கு வந்து பற்கள்னு சொல்லாமல் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பூச்சிகளுக்கு இன்செக்ட்ஸுக்கு வந்து அவங்களோட வேலை பொறுத்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ கிராஸ் ஹாப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூவிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிராஸை வந்து மெல்றதுக்கான அமைப்போடு அவங்களோட வாய் இருக்கும். இதே மஸ்கிட்டோக்கு பார்த்தீங்கன்னா பியர்சிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம ஹியூமனோட தோலை வந்து பியர்ஸ் பண்ணி பிளட்டை வந்து உரியறதுக்கான அதுக்கு தகுந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா சக்கிங் டியூப் மவுத் பார்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பூக்களில் இருக்கிற அந்த தேனியை வந்து உரியணும், இதுதான் முக்கியமான வேலை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்டுக்கு பொறுத்த வேலையை பொறுத்த மாதிரி அவங்களுக்கான அந்த மவுத் பார்ட்டுங்கிற அந்த வாய் வந்து வேற வேற டைப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பல்லுன்னு இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மவுத் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும்.
1: டாக்டர், செடி கொடிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: மனிதர்களுக்கு பல் இருக்கிற மாதிரி செடி கொடிக்கு பற்கள்னு இல்லை, ஆனால் பற்கள் மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கும். இப்போ வந்து நம்மளை மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து பற்கள் தேவை அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தேவை. இதே வந்து பிளான்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக தேவை. ஸோ இப்போ நிறைய பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட மாய்ஸ்சரை வந்து அதுக்கிட்டேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பற்கள் மாதிரி இருக்கிறத வந்து உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ், கேக்டஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக வந்து பற்கள் மாதிரி இருக்கும். இது எதுனால அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து பாதுகாக்கும். இதே வந்து இப்போது நிறைய பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இன்செக்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த இலையை கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த பற்கள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாதுகாப்பு சர்வைவல் மோடுக்காக நேச்சுரலாக டெவலப் ஆகிருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இதுவாக இந்த பற்கள் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய அந்த பற்கள் வந்து அவங்களுக்கு மேஜராக வந்து இந்த பாதுகாப்புக்காக தான் யூஸ் ஆகுது.
2: இதுவரை பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்த பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி, நேரம் 10:00. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது மேஜர் சந்திரகாந்த் படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பாமா விஜயம். படத்திலிருந்து பி. சுஷீலா, எல். ஆர். ஈஸ்வரி மற்றும் சோழமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து சுஷீலா பாடியுள்ள பாடல்.

பெருமாள் பெருமை திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.1°C, இயல்புக்கு 1.1°C அதிகம். குறைந்த அளவு 29.5°C, இயல்புக்கு 1.0°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 59%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.1°C, இயல்புக்கு 2.2°C அதிகம். குறைந்த அளவு 29.3°C, இயல்புக்கு 1.3°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 59%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 40-41°C ஒட்டியும் குறைந்த அளவு 29-30°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் கண்காணிப்பு கேமரா இயங்கும் விதம் எழுதி வழங்குபவர் வி விஜயலட்சுமி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம் போதைப்பொருள் இல்லாத உலகம் செய்வோம் எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:02 திரைகானம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, காலை 9:00 அரங்கிசை ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம், 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல் ரித்விக் ராஜா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், 12:50 மெல்லிசை வானிலை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் பன்முகத்திறமை இசை மற்றும் கலை பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் விருந்தாரமணன் அவர்களுடன் நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், அழகான கூடு கட்டும் தூக்கணாங்குருவி பற்றி ஒரு சில துளிகள், உங்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.

2015 திரைக்கானம், 2040 விளையாட்டு அரங்கம், தேசிய வலுத்தூக்கும் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 359 பகுதி. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 3rd பகுதி. காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவம் மற்றும் ரகங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைக்கானம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ராமசாமி சுதர்சன் அவர்கள். 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை. நிகழ்ச்சியில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.